நேரம் 5:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களின் குரலில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 5:54. எல்லாவற்றையும் வெல்லும் வலிமையை அடைய விரும்புகிறீர்கள் என்றால் எந்த காரியத்தையும் தன்னந்தனியாக தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பதற்கு தேவையான சக்தி உள்ளவராக உயர வேண்டும். நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் கூறிக்கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே மு ஆஷா. இன்று சக ஆண்டு 1948, சரவண மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 6 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 குறளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில்

அரும்புகளின் குறும்புகள் 7:25 செய்தி செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை. இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். 11:02 எக்ஸூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

0: 750-meter radius of the Vidhan Sabha building from 6 to 12 of this month. Protesters allege that hundreds of students coming to the state capital from different parts of Jharkhand are being stopped by the police forcefully. The students' protest entered its 17th day today, while six of them are on hunger strike, protesting against alleged irregularities in recruitment exams. BJP leader Amar Bori alleged that the party's state unit president Aditya Sahu has been put under house arrest. The Har Ghar Tiranga campaign is being celebrated across the country to promote patriotism, national unity and India's rich cultural heritage. The campaign encourages citizens to hoist the national flag and take part in activities that celebrate the spirit of patriotism and unity. This year's campaign is special as it coincides with the 150th anniversary of India's national song Vande Mataram, bringing together the national flag and the national song in a unique celebration. Prime Minister Narendra Modi has urged citizens to participate actively in the campaign and renew their commitment to building a Viksit Bharat. India has dispatched 8 metric ton consignment of life-saving and essential medicines to Bolivia in support of its public healthcare capacity. The External Affairs Ministry said in a social media post that India always stands ready for advancing cooperation through solidarity and shared progress. The India Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh today. The Weather Department has also forecast heavy rainfall conditions over Delhi, Haryana, Chandigarh, Assam, Meghalaya, East Madhya Pradesh, Jammu and Kashmir and Ladakh during the next 2 days. In squash, India settled for the silver medal in the team event at the FISU World University Championships in Mumbai yesterday. The Indian quartet of Om Semwal, Shamina Riaz, Suraj Kumar Chand and Nirupama Dubey lost the final to Hong Kong, China on game difference after the tie ended 2-2. Despite missing out on gold, a silver medal is India's best ever finish in the team event at the championship. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
3: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து இயம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்றி சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில்

0: எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசீலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம் கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
1: இதுவரை எனத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

மின்னஞ்சல் தொடும் தென்னக மண்ணில் தமிழ் மனம் வீசும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களோடு ஒலித்துக் கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:15. அறம் விதைக்கும் வார்த்தைகள், அறிவை வளர்க்கும் கருத்துக்கள், வள்ளுவர் வழிகாட்டும் குறளமுதம் கேட்கலாமா?

0: ஒருவன் தான் குடிக்காத போது குடித்த பிறரை பார்க்க நேரிட்டால், அடடா, கல் குடித்தலில் இவ்வளவு தடுமாற்றம் உண்டா என எண்ணி பார்க்க மாட்டானா?
1: குறளமுதம் கேட்டீர்கள். விடியலின் அமைதியில் இறைநாமம் ஒலிக்க மனம் முழுவதும் ஆனந்தம் மலர பக்தி மாலை கேட்கலாம். பக்தி உணர்வை மனங்களில் விதைக்கும் முதல் பாடலாக நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில்

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. ஜபத்தின் மொழியாய் நம்பிக்கையின் ஒளியாய் இதயம் மகிழச் செய்யும் அடுத்த பாடல் கே ஜே ஏசுதாஸ் பாடியது.

6:36 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. இசையில் இறைநேசம் மலர நாகூர் ஈ.எம். ஹனிஃபா பாடியது.

0: அன்பு ஆசீர்வாதம் என இறைவனின் அருள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். இதுவரை பக்தி உணர்வை மனங்களில் நிறைத்த நிகழ்ச்சி பக்தி மாலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ணக் கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு

0: அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன. 1 வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
2: 10/8/2026 தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடற்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
0: முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லைப் பெரியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பெரியாறு மற்றும் தேக்கடி ஆகிய அணை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முல்லைப் பெரியார் அணைக்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய அரசின் அடல் புத்தாக்க இயக்கம் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை உருவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை உள்ளடக்கி ஸ்டெம் எனப்படும் 4 துறைகளில் திறமையான பள்ளி மாணவர்களை உருவாக்கிடும் விதமாக அடல் டிங்கரிங் ஆய்வகம் செயல்படுத்தப்படுகிறது. 3D பிரிண்டர்கள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகள் நிர்மாணிக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அடல் டிங்கரிங் ஆய்வகம் மாணவர்களின் சிந்தனையை வலிமைப்படுத்தியதன் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மாதிரி வடிவத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவர் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலை இந்த மாதிரி இயந்திரத்தின் மூலமாக செயல்படுத்தி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். நிஜமான தேர்தலைப் போலவே வரிசையில் நின்று 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர் 1200 பேர் வாக்களித்தனர். வாக்கினை பதிவு செய்தவுடன் பீப் ஒளி வருவதைப் போல மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரம் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் 2 ராணுவ தளங்கள் 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தளங்களாக மாற்றப்படும் என்று சிரியா கூறியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு கடற்படை பயிற்சி கொச்சியில் இன்று தொடங்குகிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் அம்மாநில துணை நிலை ஆளுநர் திரு கே டி பட்நாயக், முதல்வர் பீமா காண்டு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்டம்

காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல், விளாத்திகுளம் வட்டங்களில் உப்பள தொழிலாளர்களுக்கான சிறப்பு சேவை முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நல்ல தேர் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நூற்று ஒன்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
1: காற்றின் சிறகில் இசையாய் வந்து உங்கள் இதயங்களில் இடம் பிடிக்கும் குரல் இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 6:55. உழவர்களின் உழைப்புக்கு உறுதுணையாக விவசாயத்தின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 27 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மழை இருப்பதால் உரமிடுதல், பூச்சி மருந்து மற்றும் களைக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்கவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதி ஒரு நாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டணத் தொகையாக 590 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை யுத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் 0465228684 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக இம்மாதம் 21ஆம் தேதி காலை 10:30 மணிக்குள் வந்து பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு பறக்கை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தற்போது தோவாளை வட்டாரத்தில் நெற்பயிரில் பரவலாக துத்தநாக பற்றாக்குறை காணப்படுகிறது. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிகவும் முக்கியமானது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான இந்தோல் அசிட்டிக் ஆசிட் போன்ற பயிர் ஊக்கிகளை உற்பத்தி செய்ய துத்தநாகம் உதவுகிறது. இலைகளின்

0: பச்சையம் உற்பத்தி மற்றும் ஒளிச்சேர்க்கையை ஊக்குவிக்கிறது. தூர் விடுதலையும் கதிர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளில் நடுநரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிறத்திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர்போல் காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடிவுரமாக இட வேண்டும். தவறும் பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள், அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில், 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும். அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இலைகளில் கலவை எளிதாக ஒட்டிக்கொள்ள கஞ்சியை கலந்து தெளிக்கலாம். வேளாண் விரிவாக்க மையங்களில் விற்பனை செய்யப்படும் நெல் நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 5 கிலோ என்ற அளவில் 20 கிலோ மணலுடன் கலந்து நெல் வயலில் இடுவதன் மூலம் துத்தநாக குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் என பூதப்பாண்டி வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலையின் 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:00.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் விரைவில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். குமரியில் வீடு தேடி சென்று 41,576 முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். நாகர்கோவிலில் மின்சார தீ விபத்துகளை தடுப்பது குறித்து தீயணைப்பு வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாஞ்சில் கூட்டரங்கில் நடைபெற்ற மீனவர் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையேற்று மீனவர்களின் குறைகளுக்கு பதிலளித்தார். இதில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்கான ரேடியோ தெரப்பி மையம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் விரைவில் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏவிஎம் கால்வாய் தூர்வாரி சீரமைக்கப்படும் எனவும் கடலோர மீனவ கிராமங்களை இணைக்கும் சாலைக்கான கருத்துரு தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் மீனவ கிராமங்களில் வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கடலோர பகுதிகளுக்கு முறையாக பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வண்ணம் அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை நேரடியாக விநியோகம் செய்யும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக குமரி மாவட்டத்தின் கூட்டுறவு, இதர கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் கட்டுப்பாட்டில் 629 ரேஷன் கடைகளுக்குட்பட்ட 70 வயதிற்கு மேற்பட்ட 39,654 மூத்த குடிமக்கள், 1,922 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 41,576 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 645 வாகனங்கள் மூலம் அவர்களின் இல்லங்களுக்கே ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது.

0: மாவட்டத்தைச் சேர்ந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையைச் சேர்ந்த வீரர்களுக்கு மின்சார விபத்துகள் குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் மின்வாரிய செயற்பொறியாளர் ஜவஹர் முத்து கலந்து கொண்டு தீயணைப்பு படையினருக்கு விழிப்புணர்வு பயிற்சி அளித்தார். மின்சார விபத்துகள் ஏற்பட காரணம், விபத்தில் சிக்கியவர்களை எப்படி காப்பாற்ற வேண்டும், மின் விபத்துகளை கையாளும் நவீன முறை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்முகாமில் மொத்தம் 80 தீயணைப்பு அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் நிறைவு பெற்றது வட்டாரச் செய்திகள்.
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10 வகுப்பு மற்றும் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பந்தலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.
4: மாமா, என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: முற்றத்தில் இன்று
9: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

0: ஏய் பாத்தியால எவ்வளவு கம்பீரமா திருவள்ளுவர் செல்ல. ஏய் திருக்குறளை எழுதுனது யாருல சொல்லுல? திருவள்ளுவர்ல. லேய் அக்கறை பாருல, திருவள்ளுவர் கால் பாதத்தை தொட்டு கும்பிடணும் அப்படிங்கறதுக்காக அம்மகிட்ட எடுத்து தாமான்னு கேட்டு எப்படி பக்தி பரவசத்தோட தொட்டு கும்பிடா பாருல. லேய் நீ என்னெல்லாம் செஞ்ச? விவேகானந்தர் ராக்கு குள்ளாடி எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல அமைதியா இருக்காம ஆ ஊன்னு சொல்லி கத்திக்கிட்டு கிடக்க என்னல? எப்படா ஒரு வழியா படகு சவாரி முடிச்சு வெளியே வந்துட்டோம். ஏமா அங்க பாரம்மா போஸ்டர் பாரு, போகும்போது கூட இந்த பக்கமா தான் போனோம், கவனிக்கலையே? பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலை, அது பக்கத்துல விவேகானந்தர் ராக்கு, அதுக்கு நடுவுல சின்னதா அண்ணனுக்கு புகைப்படத்தை போட்டு மேல தலைப்பு பாரம்மா, குமரி மாவட்டத்தின் சிறப்புகள் பரப்புரை நிகழ்த்துகிறார் குமரி புயல், சிவசிவாத்தியார்ல போட்டிருக்கு. ஏய் இன்னைக்குதான் நம்ம போட்டிருக்கு, எப்படிய ஏற்பாடுக்காக இங்கனதான் எங்கேயாவது நிப்பாரு? வா என்னமா சொல்லு, உங்க அண்ணன் அண்ணாடி கேர்னியா?
1: ஏய் இது வந்து சுற்றுலா.
0: ஆமா
1: சுற்றுலா தலம்ங்க போது வெளிநாட்டு மக்கள் வருவாங்க, வெளி மாநிலத்து மக்கள் வருவாங்க,
0: வெள்ள வேட்டி,
1: நம்ம தமிழகத்துல உள்ள எல்லா மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் வருவாங்க. குமரி மாவட்டம் நிறைய பேர் வருவாங்க.
0: வா வா போ,
1: சீட் அரேஞ்ச்மென்ட்லாம் பக்காவா இருக்கு.
0: தெரிய மாட்டேங்க. நை நை பேச.
1: பரப்புரை அப்படிங்கறது நம்ம குமரி மாவட்டத்துடைய சிறப்பு சொல்லும்போது
0: இரண்டாவது
1: வந்திருக்க கூடிய வெளிநாட்டினர் வெளி
0: மாநிலத்து
1: ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அளவுல பரப்புரையுடைய தாக்கம் அவங்கள்ட்ட இருக்கணும்.
0: என்ன
1: யாரு என் தம்பி குரல் மாதிரி இருக்கு, கன்னியாகுமரியில அண்ணனுடைய பரப்புரை மாலை நேரம் அப்படிங்கறத தெரிஞ்சு வந்துட்டாங்க போலுக்க. பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்திருக்க.
0: இது என்னல கையில வாயில என்னல ஒரு ஐச குடிக்க இப்படியா செய்யணும்? ஏமா போய் அந்த பையனை கூப்பிட்டு கை கால கழுவிட்டு வா.
1: தம்பி அரியா பருவம் பா, சின்ன பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும்.
0: ஏனே போயும் போயும் தலைப்பே கிடைக்காம குமரி மாவட்டத்தின் சிறப்புகள் சொல்லி தலைப்பு போட்டிருக்கீங்க. நம்ம குமரி மாவட்ட மக்களுக்கு குமரி மாவட்டத்தை பத்தி தெரியாதா? என்ன இது தலைப்பு?
1: ஏ தம்பி,

0: குமரி மாவட்டத்துல நம்மளுடைய நிலப்பகுதி மாதிரியே ஒரு பகுதி இருக்கு, என்னன்னு சொல்லு பாப்போம்.
1: எந்த பகுதின்னு எனக்கு என்னென்ன தெரியும்?
0: அத புரிய வைக்க மாதிரிதான். குமரி மாவட்டத்தினுடைய நிலப்பரப்பு அளவுக்கு இன்னொரு நிலப்பரப்பு இருக்குப்பா, வனப்பகுதி, மலை சார்ந்த இடங்கள். தெரியுமா உனக்கு
1: எங்கன்னா இருக்கு?
0: கீரிப்பாறைக்கு அந்த பக்கம் போயிருக்கியா? பேச்சுப்பாறைக்கு அந்த பக்கம் போயிருக்கியா? போயிருக்கியாப்பா? மாறாமலை கேள்விப்பட்டிருக்கியா? யானைகள் கூட்டம் கூட்டமா பார்க்கக்கூடிய நிலை, வன விலங்குகள் அற்புதமா பார்க்கக்கூடிய நிலை, சுற்றுலா சுற்றுலான்னு குமரி மாவட்டத்துக்கு வரக்கூடியவங்க பக்குவமா போனா இந்த நிகழ்வுகளை பார்க்கலாமே.
1: எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் சொல்றாரு! நம்ம மாவட்டத்துல இவ்வளவு சிறப்புகளா?
0: தம்பி, குமரி மாவட்டத்துல இல்லாத நிலம் ஒன்னே ஒண்ணுதான், அது என்னதை சொல்லு பாப்போம்.
1: ஏனே ஒண்ணும் புரியலையே.
0: புரியாதுல்ல, இப்படி ஏட்டிக்கு போட்டியா கேள்வி கேட்கக்கூடியவனுக்கு எப்படி புரியும்?
1: அப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம்.
0: தம்பி, மருதம், முல்லை, குறிஞ்சி, நெய்தல், இந்த நான்கு வகை நிலங்களும் குமரி மாவட்டத்துல இருக்கு. குமரி மாவட்டத்துல அந்த பாலை நிலமே கிடையாதுப்பா.
1: ஏ அப்பப்பா, எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்றாரு எங்க அண்ணே?
0: தென்கோடி மாவட்டம் அப்படிங்கிற ரீதியில சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலம் இல்ல குமரி மாவட்டம்.
1: ஏனே இவ்வளவு பேசுறீங்க இல்ல, முக்கியமான கோயில்கள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம்.
0: தம்பி, குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல முக்கடல்கள் எப்படி சங்கமிக்கோ அதே மாதிரி மும்மதங்களும் ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு மாவட்டம்.
1: எப்படி சொல்றாரு பாரு எங்க அண்ணே, அனைவரும் சமம் அப்படிங்கறத எப்படி தத்ரூபமா அழகா சொல்றாரு.
0: சகோதரத்துவம் அப்படின்னா குமரி மாவட்டத்துல இருந்துதான்ப்பா படிக்கணும்.
1: ஏனே நான் கேட்டது ஒண்ணு, நீங்க சொல்றது ஒண்ணு.
0: தம்பி, குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஆலயம், சுசீந்திரம் தாணுமாலயன் ஆலயம், நாகர்கோவில் நாகராஜா ஆலயம், பத்மநாபபுரம் அரண்மனைங்கிறது பார்க்க வேண்டிய இடம் ஆச்ச, கோட்டார் புனித சவேரியார் பேராலயம், தக்கலை ஞானமாமேதை பீர் முகமது சாஹிப் ஒலியுல்லா அவருடைய ஆண்டு விழா அப்படிங்கிறது குமரி மாவட்டத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய விழா ஆச்ச. இப்படி மும்மதங்களும் சகோதரத்துவத்துல வாழக்கூடிய ஒரே இடம் எந்த மாவட்டம் சொல்லு பாப்போம்.
1: நம்ம குமரி மாவட்டம் தாம்னே.
2: சின்னஞ்சிறு அரும்புகளின் குறும்புகளை ரசிக்க அவர்களின் மலலல் குளர்களை இப்போது கேட்கலாம். உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
4: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங் சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு குட்டி மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அங்க இருந்து வரீங்களா? உங்களை யாரு இங்க கூட்டிட்டு வந்தாங்க?
5: அப்பா, அம்மா.
4: அவங்க பேர்
5: என்ன? அஜிசப்பா.
4: சரி, ஓகே. என்ன படிக்கிறீங்க சொல்ல குட்டி?
5: எல்கேஜி.
4: எல்கேஜி படிக்கிறீங்களா? சரி, எல்கேஜி படிக்கிற நம்ம ரியானுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
5: 5.
4: 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அதுல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் யார சொல்லுவீங்க?
5: டயானா.
4: அப்படியா? சரி, ஓகே. நம்ம சொல்ல குட்டிக்கு கிளாஸ் எடுக்கிறதுலயே ரொம்ப பிடிச்ச மிஸ் நான் யார சொல்லுவீங்க?
5: மீனா
4: மேமா. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அப்ப மேம் வந்து நிறைய ரைம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல மறக்காம இருக்கிறதுனா எது சொல்லுவீங்க?
5: லிட்டில் பைபிளோ கம் காட் ரக்கான் அ சேப் சித்தமலா நக்காவ் சினக்கான் வேர் இஸ் த பாய் அ லுக் சாட்டர்ன் ஷிப் இஸ் இன் ஸ்டார்ட் ஃபாஸ்ட் அஸ்லீப்.
4: சரி, ரைம்ஸ் வந்து அழகா சொல்லிட்டீங்க. மேம் வந்து உங்களுக்கு வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா?
5: ஸ்டோரி சொல்லி கொடுத்துருக்காங்க.
4: ஸ்டோரி சொல்லி கொடுத்துருக்காங்களா? கதை கேட்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லுங்க.
5: One day, a crow was very thirsty. I looked for water here and there. A close piece of air, part of water. But there was very little water in the pond. A crow thought of a plan. Na karatan sunstones, na kutam in our pot, one by one, a water came up. A claws drank the water as flew away, feeling very happy. Moral of the story, never give up.
4: Super ah solittingle. Seri, neenga indha buddhisali kaagatham pola irupingala eppadi?
5: Naan buddhisali payyana.
4: Appadiya? Seri, buddhisali thanama neenga enna la pannirukinga?
5: Amma ku help panikirpe. Eppome happy vaarpe.
4: அப்படியா? சரி, ஓகே. நீங்க வந்து லீவ் டேஸ்ல எல்லாம் வீட்டுல என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
5: விளையாடுவான்.
4: அப்படியா? சரி, நம்ம ஆக்னி ரியான் வந்துட்டு பெரிய பையனா வளர்ந்த பிரமா

0: என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்
0: போலீஸ் ஆக போறீங்களா? இதனால உங்களுக்கு இந்த ஆசை?
1: போலீஸ் நல்லா பிடிக்கும்.
0: நல்லா பிடிக்குமா? சரி, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

கேட்க மட்டும் இல்ல, பாடவும் தயாரா. உங்கள் குரலில் உங்களுக்கு பிடித்த பாடலை பாட ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரு பாடலின் இசையை ஒலிக்க செய்வோம். அந்த பாடலை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் பாடலாம். இன்று காலை 11:02 உங்கள் குமரி பண்பலை 101.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31ஆம் தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030ஆம் ஆண்டிற்குள் 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 வாரங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து

0: கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரண மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ண கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உற செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த இரு நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷாநவாஸ்கான் 7

0: 8.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33வது அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றை குழல் துப்பாக்கிகள், 1 கைத்துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொட்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஒவ்வொரு விடியலும் நம்பிக்கையாக, ஒவ்வொரு மாலையிலும் இனிமையாக உங்கள் வாழ்வோடு இணைந்து ஒலித்துக் கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7:26. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
5: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
5: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358737358.
7: முட்டி
8: வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
9: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
10: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: சேவை செய்திகள். நாகர்கோவில் புலவர் விலை அருள் தரும் தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவில் ஆடி மாத சிறப்பு பூஜையில் நாளை காலை 6 சிறப்பு அபிஷேகம். இளந்த விலை ஆலன் வளாகம் அருள்மிகு ஸ்ரீ மண்டபப்பிடி அம்மன் திருக்கோவில் ஆடி மாத சிறப்பு வழிபாட்டில் நாளை காலை 6:00 முதல் 7:30 வரை கணபதி ஹோமம், 7:30 பூஜை. மாத்திரவிளை புனித ஆரோபணா அன்னை ஆலய குடும்ப விழாவில் இன்று மாலை 5:45 ஜபமாலை, புகழ் மாலை, இன்று மாலை 6:30, நாளை காலை 6:30 திருப்பலி. சித்தன்தோப்பு புனித அலங்கார அன்னை ஆலய விழாவில் இன்று மாலை 6 ஜபமாலை, புகழ் மாலை, 6:30 திருப்பலி. தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி அக்டோபர் 31 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவில்பட்டி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பு

செல் சுரேஷ்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறையானது 2026 ஆகஸ்ட் 1 முதல் 2026 அக்டோபர் 31 வரை தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டியை அறிவித்துள்ளது. இதன் தலைப்பு அன்னை பூமிக்கு ஒரு கடிதம், இயற்கையை பாதுகாக்க எனது உறுதிமொழி, எ லெட்டர் டு மதர் எர்த், மை ப்ராமிஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர் என்பதாகும். கடிதத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இவற்றில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி முதன்மை அஞ்சல் துறை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 600002 என்ற முகவரிக்கு வரும் அக்டோபர் 31 அனுப்பி வைக்க வேண்டும். உரையின் மேல் அஞ்சல் துறை கடித போட்டி என்று குறிப்பிட வேண்டும். போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். 18 மற்றும் 18 மேல் என இரு பிரிவுகளில் உள்நாட்டு கடித போட்டி, கடித உரை பிரிவு போட்டிகள் நடைபெறும். கடித உரை பிரிவில் பங்கேற்போர் A4 அளவிலான வெள்ளைத்தாளில் அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலும், உள்நாட்டு கடித பிரிவில் பங்கேற்போர் அதிகபட்சம் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அஞ்சலகங்களில் விற்கப்படும் கடித உரை அல்லது வேறு உரைகளில் தேவையான அளவு அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட கடித உரைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். போட்டியில் பங்கேற்போர் தங்களது கடிதத்தின் மேல் 2026 ஜனவரி 1 அன்று என் வயது 18 மேல் அல்லது 18 கீழ் என்பதை சான்றளிக்கிறேன் என்ற வாசகத்தை கட்டாயமாக எழுதி கையொப்பம் இட வேண்டும். மாநில அளவில் வெற்றி பெறுவோருக்கு முறையே 25,000 ரூபாய், 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு 50,000 ரூபாய், 25,000 ரூபாய், 10,000 ரூபாய் வழங்கப்படும். கடிதங்களை வரும் அக்டோபர் 31 அனுப்ப வேண்டும். அதன்பின் பெறப்படக்கூடிய கடிதங்கள் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்படாதே என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. கதையோடு கருத்தும் நகைச்சுவையோடு நயமும் மன்னரும் மந்திரியும் பேசும் தருணத்தை கேட்கலாமா?

0: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் பார் மந்திரியாரே. என்ன இன்று வரவேற்பு எல்லாம் பலமாக இருக்கிறது, என்ன விஷயம்?
0: மன்னா, இன்று உலக சிங்கங்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி வெளிநாட்டு நடன கலைஞர்கள் தங்களை மகிழ்விக்க வந்திருக்கிறார்கள்.
1: அப்படியா, உடனே வர சொல்லுங்கள். ஐயோ, அரண்மனைக்குள் சிங்கம் நுழைந்து விட்டது. எவ்வளவு பெரிய சிங்கம்! சிங்கம், சிங்கம் வருகிறது!
0: கலைஞர்கள் சிங்கத்தின் உடையை அணிந்து அதன் அசைவுகளை பிரதிபலித்து ஆடுவார்கள். இது பொதுவாக இரண்டு நபர்களால் நிகழ்த்தப்படுகிறது. ஒருவர் சிங்கத்தின் தலையை இயக்குகிறார், மற்றவர் உடலை இயக்குகிறார். இசைக்கும் தாளத்திற்கும் ஏற்ப சிங்கங்கள் அங்கும் இங்கும் அசைந்தாடும்.
1: ஒரு நிமிடம் பயந்தே போய்விட்டேன். என்னடா இது, சிங்கம் 6 அடி உயரம் இருக்கிறதே என்று நினைத்தேன். சரி சரி, அப்படியெனில் சிங்கம் நடனம் ஆடட்டும். மந்திரியாரே, இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது, இன்று மாலை உலக சிங்க தினம் கொண்டாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறார்கள். அப்படியெனில் நான் ஒரு உரை நிகழ்த்தியே ஆக வேண்டும்.
0: கண்டிப்பாக வேண்டும் அண்ணா.
1: ஏ ரோபோ, கம் ஹியர். உலக சிங்க தினத்தை

0: குறித்து உரையாற்ற தேவையான தகவல்களை எனக்கு தொகுத்து கொடு.
1: என்னால் முடியாது, எனக்கு யாரும் உணவு தரவில்லை, நான் டயர்டாக இருக்கிறேன், நான் தூங்க போகிறேன். கோயிங் டு ஸ்லீப் மோட்.
0: ஏ ஏ ரோபோ, என்ன இது ஆஃப் ஆகிவிட்டது? இந்த ரோபோக்கு திமிரைப்பார் அதிக பசங்க.
2: மன்னா, யாரோ ரோபோக்கு சார்ஜ் போடாமல் விட்டு விட்டார்கள், அதுதான் அது ஆஃப் ஆகிவிட்டது.
0: இன்று மாலை வேறு நான் உரையாற்ற

0: கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: சரி, நல்ல விஷயம்தான். அப்படி என்றால் முதலில் உலக சிங்க தினம் என்று கொண்டாடப்பட்டது?
0: 2013 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 10 அன்று இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: ஆமாம் மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம். காலங்காலமாக நாம் சிங்கத்தை காட்டுராஜா காட்டுராஜா என்று அழைக்கிறோமே, ஏன்
0: மன்னா? இப்போது இதெல்லாம் எதற்கு மன்னா?
1: மந்திரியாரே, உரையாற்றும் போது இடையில் நிறைய பேர் தூங்கி விடுவார்கள், பின்பு கை தட்டுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும். எனவே இடைசேறுகளாக சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்க்க வேண்டும் அல்லவா?
0: மன்னர் உஷாராகத்தான் இருக்கிறார் மன்னா. சிங்கம் பசித்தால் மட்டுமே உணவுக்காக வேட்டையாடி சாப்பிடும். மற்ற நேரங்களில் எந்த விலங்கினங்களையும் மனிதர்களையும் அது தொந்தரவு செய்வதில்லை. எனவேதான் இதை காட்டின் ராஜா என்று அழைக்கிறார்கள். சிங்கங்களின் அறிவியல் பெயர் பாந்தரா லியோ. நமது இந்தியாவில் குஜராத்தின் கிர்காடுகளில் தான் ஆசிய சிங்கங்கள் அதிகம் காணப்படுகின்றன.
1: ஆமாம், நானும் அங்கே ஒரு தேசிய பூங்கா இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: ஆனால் ஆசிய சிங்கங்கள் எண்ணிக்கையில் குறைந்து வருவதால் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் அழிந்து வரும் விலங்கினங்களின் பட்டியலில், அதாவது சிவப்பு பட்டியலில் ஆசிய சிங்கங்களை சேர்த்திருக்கிறது.
1: சிவப்பு பட்டியல்? சிவப்பு என்றாலே டேஞ்சர். அப்படி என்றால் அழிவின் விளிம்பில் இருக்கும் இந்த சிங்கங்களை பாதுகாக்க நாம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறோமா?
0: மன்னா, இந்தியாவில் 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அட்டவணை ஒன்றின் கீழ் சுற்றுச்சூழல், வனங்கள் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் ஆசிய சிங்க பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. சிங்கங்களை பாதுகாக்கவும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சிகளும் இதிலிருந்து நடத்தப்பட்டு வருகின்றன.
1: சிறப்பு சிறப்பு! அழிந்து வரும் ஒரு உயிரினத்தை பாதுகாக்க நம்மால் என்றதை செய்வோம். மந்திரியாரி, இம்முறை நான் குஜராத்தில் உள்ள கிர் தேசிய பூங்காவிற்கு சென்று சஃபாரி பயணம் செய்து நேரடியாக சிங்கத்தை பார்க்க போகிறேன். நீரும் என்னுடன் பூங்காவை காண வருகிறீர்.
0: மிக்க நன்றி மன்னா. எங்கே அந்த கோரஸ் குழுவினர்? மன்னருக்கு அந்த பாட்டை போடுங்கள்.

குமரியின் கடல் காற்றில் கலந்து தமிழின் தேன்மொழியை தாங்கி உங்கள் செவிகளில் இனிமை சேர்க்கும் மொழி பயணம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 7:37. சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் ரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சியின் வழி. உழைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விலை. இந்த சிந்தனை துளிகளோட ஆரம்பமாவது தென்குமரி தேனலை. நினைவு கூறவும் தெரியாததை தெரிந்து கொள்ளவும் இதோ புது அறிவு கேள்வி. இன்றைக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னா, S-8000 பான்ட்ரோல் க்ரூஸ் ஏவுகணை எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டுள்ளது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, S-8000 பான்ட்ரோல் க்ரூஸ் ஏவுகணை எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாமா? ஹே சினாமிகா திரைப்படத்திற்காக கீர்த்தனா மற்றும் சாய் பிரபா பாடிய பாடல். வரிகள் மதன் கார்கி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
4: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
4: செல்
6: 7305365016.

0: என்னடி எங்க வரணும்
1: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
0: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
1: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: தென்குமரி தேனலை நிகழ்ச்சியில ஒரு புது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா? கேள்வி மீண்டும் ஒரு முறை. S-8000 பேண்ட்ரோல் க்ரூஸ் ஏவுகணை எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ரஷ்யா. ரஷ்யா தனது சோதனைகளை நிறைவு செய்த பிறகு S-8000 பேண்ட்ரோல் அப்படின்னு வான்வெளி க்ரூஸ் ஏவுகணை சமீபத்தில் தொடர் உற்பத்தியில சேர்த்திருக்காங்க. S-8000 பேண்ட்ரோல் அப்படிங்கிறது நீண்ட தூர துல்லியமான தாக்குதல்களுக்காக ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட குறைந்த விலை வான்வெளி க்ரூஸ் ஏவுகணையாம். இது தரை அடிப்படையிலான ஏவுதளங்களுடன் தொடர்பு படுத்தப்பட்டிருக்குது. இது சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்விவிவின் டர்போஜெட் இயந்திரத்தால் இயக்கப்படுதாம். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. S-8000 பேண்ட்ரோல் க்ரூஸ் ஏவுகணை எந்த நாட்டினால் உருவாக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ரஷ்யா. நேரம் 7:46. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்.
7: தேதியும் செய்தியும்.
8: இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி.
7: உலக உயிரி எரிபொருள் தினம், வேர்ல்ட் பயோஃபியூவல் டே இன்று.
8: உலக உயிரி எரிபொருள் தினமானது 2015 முதல் மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
7: இத்தினத்தின் நோக்கமானது வழக்கமான புதைப்படிவ எரிபொருள்களுக்கு மாற்றாக புதைப்படிவமற்ற எரிபொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மற்றும் உயிரி எரிபொருள் துறையில் இந்தியா மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளை முன்னிலைப்படுத்துவதாகும்.
8: இந்துஸ்தானி இசைக்கலைஞர் விஷ்ணு நாராயண் பட்கண்டே அவர்கள் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு இதே நாளில் மும்பையில் பிறந்த இவர் இந்திய இசைக்கலைஞரும் ஹிந்துஸ்தானி இசை இலக்கணத்தை நவீனப்படுத்தியவரும் ஆய்வாளரும் வழக்கறிஞரும் ஆவார்.
8: ஹிந்துஸ்தானி இசை குறித்த முதல் நவீன கட்டுரையை எழுதியுள்ள இவர் ஹிந்துஸ்தானி இசையை முறையாக கற்பிப்பதற்காக நம் நாட்டில் பல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை தொடங்கியுள்ளார்.
7: இதனால் இவர் ஹிந்துஸ்தானி இசை இலக்கண தந்தை எனவும் போற்றப்படுகிறார்.
8: நம் நாட்டின் 4வது குடியரசுத் தலைவர் வி வி கிரி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
7: திறன் வாய்ந்த எழுத்தாளரும் பேச்சாளருமான வி வி கிரி என்று அழைக்கப்படும் வராககிரி வேங்கடகிரி அவர்கள் 1894 இதே நாளில் பிறந்தவராவார்.
8: அகில இந்திய தொழிற்சங்க அவையின் அதிபராக இருமுறை பதவி வகித்துள்ள இவர் உத்தரப்பிரதேசம், கேரளா, மைசூர் மாநிலங்களின் ஆளுநராகவும் பணியாற்றியுள்ளார்.
7: 1969 முதல் 1974 வரை நம் நாட்டின் குடியரசுத் தலைவராக பணியாற்றியுள்ள இவர் நாட்டின் மிக உயரிய குடிமை விருதான பாரத ரத்னா விருதினை பெற்றுள்ளார்.
8: தமிழக எழுத்தாளர் இதழாசிரியர் சாவி அவர்கள் பிறந்த தினம் இன்று.
9: முத்தமிழ் கவியே வருக, முக்கனி சுவையே வருக.
7: 1916 இதே நாளில் பிறந்த சா விஸ்வநாதன் எனும் இயற்பெயரினை கொண்ட சாவி அவர்கள் தமிழின் மிகச்சிறந்த நகைச்சுவை எழுத்தாளர்களுள் ஒருவராவார்.
8: நாளிதழ் ஒன்றில் இவர் எழுதிய வாஷிங்டனில் திருமணம் என்ற நகைச்சுவை தொடர்

0: புகழ் ஈட்டியுள்ளது.
1: பல்வேறு நாளிதழ்களில் பணியாற்றியுள்ள இவர் பின்னர் தனது பெயரிலேயே நாளிதழ் ஒன்றினை தொடங்கி அதன் ஆசிரியராகவும் பல ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்.
0: இவருடைய நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன.
1: பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் உள்ள உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகங்களுள் ஒன்றான லூர் மியூசியம் 1793 இதே நாளில் திறந்து வைக்கப்பட்டது.
0: லியோனார்டோ டாவின்சியின் ஓவியமான மோனோலிசாவின் ஓவியத்தோடு சேர்த்து ஏறத்தாழ 35,000 அரும்பொருட்கள் இவ் அருங்காட்சியகத்தில் உள்ளன.
1: ஆயிரத்து 1948 இதே நாளில் இந்திய அரசின் அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் இந்திய அணுசக்தி பேரவையை நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் துவக்கி வைத்தார்.
0: ஆயிரத்து 1990 இதே நாளில் நாசாவால் அனுப்பப்பட்ட மெகலன் விண்கலம் வெள்ளிக்கோளை அடைந்தது.
1: ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த விமானியும் பொறியியலாளருமான ஓட்டோ லிலியன்தல் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: கிளைடர் கிங் என அழைக்கப்படும் லிலியன்தல் அவர்கள் மிதவை வானூர்திகளை மிக வெற்றிகரமாக வடிவமைத்த முதல் நபராகவும், மிக மெல்லிய நெகிழும் காட்சிதழ்கள் அதிக ஏற்றத்தையும் குறைவான இழுவையையும் ஏற்படுத்தும் என்பதை முதலில் கண்டறிந்தவராகவும் அறியப்படுகிறார்.
1: இவர் 1896 இதே நாளில் காலமானார்.
2: செய்தியும்
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
9: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
10: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல BSc நர்சிங் அண்ட் GNM க்கான அட்மிஷன் நடக்குது.
11: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
10: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
12: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை.

0: கேட்ட பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அருந்ததி.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமடம், நாகர்கோவில், 233066.
3: திருநெல்வேலி.

பாட்டு கேட்க மட்டும் இல்ல, பாடவும் தயாரா. உங்கள் குரலில் உங்களுக்கு பிடித்த பாடலை பாட ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரு பாடலின் இசையை ஒலிக்க செய்வோம். அந்த பாடலை சரியாக கண்டுபிடிக்க வேண்டும். பாடலை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது உங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் பாடுவோர் பாடலாம், நேரலை நிகழ்ச்சியில் பாடலாம். இன்று காலை 11:02 உங்கள் குமரி பண்பலை 101.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: வெளிப்படுத்துகின்றோம் நேயர்களே. இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுக்கும் போதே கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதை படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தொடர்கிறது தென்குமரி தேனலை.

இப்போது தெரிந்து கொள்ளலாம் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம். கிலோ ஒன்றுக்கு நாட்டு கத்தரிக்காய் 80 ரூபாய், கத்தரிக்காய் சாதா ரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 70 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 50 ரூபாய், நாட்டு தக்காளி 28 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 35 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 120 ரூபாய், சீனி அவரைக்காய் 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 25 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், உருளைக்கிழங்கு 48 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 50 ரூபாய், கேரட் 110 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 30 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌ சௌ 45 ரூபாய், தட்டை பயறு 50 ரூபாய், நாடன் மாங்காய் 60 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 100 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய்.

ரூபாய், காலிஃப்ளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடல் 63 ரூபாய், குடுமியில்லாத தேங்காய் 65 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 55 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால்சேம்பு 90 ரூபாய், வழுதலைங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டுமாங்காய் 60 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளங்காய் 150 ரூபாய். பழங்களின் விலை விவரம்: பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்.

0: விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330-66.
0: இனி அணைகளின் நீர்மட்ட விவரம். குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சுப்பாறை அணை 31.10 அடி, பெருஞ்சாணி அணை 63 அடி, சிற்றாறு 1 அணை 11.38 அடி, சிற்றாறு 2 அணை 11.48 அடி, பொய்கை அணை 15.3 அடி, மாமல்லதுறையாறு அணை 37.73 அடி.

8:07 குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் வரும் பாடலை பாடியவர் கீர்த்தி ஃபிஜி மற்றும் பேபி ஹரிணி. பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் விவேகா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாசிலாமணி.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358-737-358.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
8: திருநெல்வேலி.
9: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
10: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
11: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, உங்கள் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் படிப்பும் பணியும் நிகழ்ச்சியில்.

சுவாரஸ்யமான தகவல்களையும் இனிமையான இசையையும் பகிர்ந்த தென்குமரி தேனலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.

0: Prime Minister Narendra Modi urges people to join Har Ghar Tiranga movement and hoist the tricolour at homes. India crosses 300 gigawatts of non-fossil fuel-based installed electricity generation capacity. Indian and US Navy's explosive ordnance disposal exercise to begin today at Southern Naval Command in Kochi. Russia proposes railway route to India to reduce dependence on strategically important maritime routes like Strait of Hormuz. And Maharajan Arumuga Pandian clinches silver medal in men's 65 kg category at Asian Junior Weightlifting Championships in Tashkent. And with that, we end the morning news. Have a nice day.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: இசையின் தென்றலாய் மாலையின் மென்மையான இசையாய் உங்கள் மனங்களோடு பயணிக்கும் உறவாக இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 8:30. பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன். வயசான காலத்தில் அம்மாவை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக பொழைப்பு தேடி பட்டணத்துக்கு வந்தான் அந்த பையன். அங்கே இங்கே தேடினா வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு ஆள் இந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டார். முதல்ல சில நாள் எந்த வேலையும் கொடுக்கல. அப்புறம் ஒரு நாள் இந்த பையனை கூப்பிட்டு ஒரு எரும மாட்டு தோலை அவங்ககிட்ட கொடுத்தார். ஏன் எதுக்குன்னு கேட்காம இவன் அதை வாங்கிக்கிட்டான். அப்புறம் அவர் ஒரு 4 கோணி பைகளை எடுத்துக்கிட்டார். சாக்கு பை ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டார். புறப்பட்டு போகலாம்னார். இவனும் ஏன் எதுக்குன்னு கேட்கல, முதலாளி கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி சரின்னு புறப்பட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டாங்க. பயணம் ஆரம்பமாச்சு. போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய செங்குத்தான மலை வந்தது. ஒட்டகத்தை நிறுத்தினார். பையன் இறங்கினான். அவர் சொன்னார், இதை பாருப்பா, அந்த மாட்டு தோலை கீழே விரித்து போடு, அதில் படுத்துக்கொண்டார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் முதலாளி சொல்கிறார் அப்படின்னு படுத்துக்கிட்டான். உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த எருமை தோலை 4 பக்கமும் எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு கயத்தில் கட்டி விட்டார். உள்ளே அந்த பையன் மாட்டிக்கிட்டான். இவர் அவனை அப்படியே கட்டி போட்டுட்டு விலகி வந்தார். ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டார். இவர் அங்கே கட்டி போட்டது ஒரு எரும மாடு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் 2 பெரிய கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்து தான் அந்த எருமத்தோல் மூட்டையை அப்படியே தூக்கிக்கிட்டு உயர பறந்து போச்சு. அந்த செங்குத்தான மலை உச்சிக்கு போய் அதை வச்சு தான் அலகால கொத்தி கட்டை அழுத்துது. உள்ளேருந்து ஒரு பையன் வெளியில் வர்றதை பார்த்ததும் அந்த கழுகுகள் பயந்துட்டு ஓடி போச்சு. அந்த பையன் அங்கே பார்க்குறான், அவன் காலடியில் ஏராளமான நவரத்தனங்கள் கொட்டி கிடக்குது. கீழே நின்றுட்டு இருந்த முதலாளி கத்தினார், ஏன் சும்மா நிற்கிற, உன் காலடியில் கிடக்கிற அந்த நவரத்தன கற்களையெல்லாம் பொறுக்கி கீழே போடுன்னார். அவன் போட ஆரம்பித்தான். முதலாளி, நான் எப்படி கீழே இறங்கி வர்றதுன்னா, நீ முதல்ல போடு, அப்புறம் அதுக்கு வழி சொல்கிறேன்னார். 4 சாக்கு நிரம்பிச்சு. சேர்த்து கட்டி ஒட்டகத்தின் முதுகலை ஏற்றிக்கிட்டு அவர் புறப்பட்டார். அதை பார்த்ததும் முதலாளின்னு கத்தனான் பையன் இங்கே மலை உச்சியில் நின்றுக்கிட்டு. அப்போ அவர் சொன்னார், முட்டாளே, என்னுடைய வேலையாளர்களுக்கு எப்படி வேலை கொடுக்குறேங்கிறது புரியலையா? அங்கே மலை உச்சியில் பின்னாலே திரும்பி பார், எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது புரியும் அப்படின்னார். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். பையன் திரும்பி பார்க்குறான், அங்கே ஏராளமான எலும்பு கூடுகள் கிடக்குது. ஆகா, ஏமாந்து போயிட்டோங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒரு கழுகு தலைக்கு மேலே பறந்து வந்தது. இவன் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரே தாவா தாவி அதோட காலை பிடிச்சிக்கிட்டான். கழுகு பயந்து போய் மேலே பறந்தது. கடைசியில் களைச்சி போய் ஒரு இடத்துல கீழே இறங்கிட்டது. பையன் தொப்புன்னு தரையில் குதித்து தப்பிச்சு வந்துட்டான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழைய முதலாளிகிட்டே போய் வேலை கேட்டான். அவருக்கு ஆச்சரியம், அவன் எப்படி தப்பிச்சான்னு. இருந்தாலும் இவன் வேற யாரோ, அவன் சாயலில் இருக்கிறான் போல இருக்குன்னு சொல்லி வேலையில் சேர்த்துக்கிட்டார். 2 கழித்து வழக்கம் போல் 4 சாக்கு எருமத்தோல் சகிதம் இவனையும் அழைச்சிக்கிட்டு அந்த மலைப்பக்கம் போனார். எருமத்தோலை தரையில் விரித்து படுக்க சொன்னார். உடனே அவன் புத்திசாலித்தனமாக முதலாளி

களி எனக்கு இதில் எப்படி படுக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் படுத்து காட்டினா தேவையில்லைன்னா. அவரும் யதார்த்தமாக இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் படுத்தார். அவ்வளோதான், உடனே வந்து திடீர்னு அப்படியே சுருட்டி கயத்தால் கட்டி விட்டான். கொஞ்ச நேரத்தில் வழக்கம் போல் ரெண்டு கழுகு வந்தது, தூக்கிட்டு போய் அந்த நவரத்தின மலை உச்சியில் போட்டுட்டுது, மூட்டையை பிரிச்சுது. முதலாளி வெளியில் வந்தார். கீழே இருந்து பையன் கத்தனான், நேரத்தை வீணாக்காதீங்க, ரத்தின கல்லையெல்லாம் பொறுக்கி கீழே போடுங்கன்னா. அவருக்கு புரிஞ்சு போச்சு இவன் பழைய ஆள் தான்னு.

0: இது வந்து ஒரு துருக்மேனிய நாட்டு கதை. நண்பர் ஒருத்தர் சொன்னார், அதிகமாக ஆசைப்பட்ட ஆபத்து வந்து சேருங்கிறத உணர்த்துறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இது மாதிரி கதைகள் எல்லா நாடுகள்லேயும் உண்டு. ஒரு குரங்கு மரத்து மேலே இருந்தது. அந்த மரத்துக்கடியில் ஒரு சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு. அது அந்த குரங்கை அண்ணாந்து பார்த்தது, ஏன் அங்கேயே உட்காந்துருக்கிறேன், இறங்கி வாயன் விளையாடலாம்னது. நான் இறங்கி வந்தால் என்னை தின்னுடுவேன், அதனால் ஒன்று செய், உன் வாயை மூடி நல்லா கட்டிக்கோ, அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி வர்றேன்னு குரங்கு. சிங்கம் அதே மாதிரி ஒரு துணியால் வாயை இறுக்கி கட்டிக்கிட்டு பின்னால் முடிச்சு போட்டுக்கிட்டது. அப்புறம் காலையும் ஒரு கயத்தால் இறுக்கி கட்டிக்கிட்டது. அதுக்கப்புறம் அந்த குரங்கு கீழே இறங்கி வந்தது. சிங்கம் முன்னாடி நின்றுது, அது உடம்பு நடுங்குச்சு. ஏன் நடுங்குறேன்னு சிங்கம், நான் நடுங்கலை, உணர்ச்சி வசப்படுறேன், ஏன்னா இன்றைக்கி தான் முதல் தடவையாக ஒரு சிங்கத்தோட கறியை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் அந்த குரங்கு. அதனால் வாழ்க்கையில் நல்ல விதமாக வாழ்வதற்கு சாமர்த்தியம் தேவை அப்படிங்கிறது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 8:36.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: குட் மார்னிங் நேயர்களே,
4: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை வைகல். வைகல் அப்படின்னா நாள்தோறும் தினந்தோறும் விடியல் இந்த மாதிரியான பொருட்களை தருது.
5: இந்த வார்த்தையை வச்சு நாம ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்துல அவர் ஒரு வரியை சொல்லியிருக்காரு. எப்படி அப்படின்னா, வைகல் வைகல் எம்பெருமான். இந்த இடத்துல வைகல் வைகல் அப்படிங்கறது ஒவ்வொரு நாளும் தவறாமல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. ஒவ்வொரு நாளும் எம்பெருமானை பாடி போற்றுவேன் அப்படிங்கறதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
6: This is the first time on you we're getting together. Oh baby, I feel so good.
5: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் அசர்பிக். ACERBIC. அசர்பிக் அப்படின்னா கடுமையான குணம் கொண்டவங்க, குத்தலாக பேசும் குணம் கொண்டவங்க, அல்லது காரசாரமா பேசுற குணம் கொண்டவங்களை தான் நாம அசர்பிக் அப்படின்னு சொல்லுவோம்.
4: இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I gave an acerbic reply to his rude question. அப்படின்னா அவனுடைய நாகரிகமற்ற கேள்விக்கு நான் மிக கடுமையான பதிலை கொடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தேன் எப்படி உருவாகுது அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டான டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். தேனீக்கள் ஏதோ பூவுல இருந்து தேன் எடுத்துட்டு வந்து தரும், அவ்வளவுதானே, இதுதானே தேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா இல்லைங்க. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இதோ இந்த சயின்ஸ் செக்மெண்ட கேளுங்க.
5: தேனீக்கள் முதல்ல பூக்கள்ல இருந்து உறிஞ்சுறது நாம சாப்பிடக்கூடிய தேனே கிடையாது. அதுக்கு பேரு நெக்டார். இது முழுக்க முழுக்க தண்ணீர் மற்றும் சர்க்கரை கலந்த ஒரு மெல்லிய திரவம். ஒரு தேனீக்கு 2 வயிறு இருக்கு. ஒன்னு அது சாப்பிடுற சாதாரண வயிறு, இன்னொன்னு இந்த பூக்கள்ல இருந்து உறிஞ்சக்கூடிய நெக்டார சேமிச்சு வைக்கக்கூடிய தேன் வயிறு. அடுத்ததா தேனியோட வயித்துல இன்வெர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் சுரக்கும். இந்த என்சைம் நெக்டார்ல இருக்கக்கூடிய சிக்கலான சுக்ரோஸ நம்ம உடம்பு உடனே எனர்ஜியா மாத்தக்கூடிய குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸா உடைச்சு பிரிக்கும். இதெல்லாம் இந்த நெக்டார் வயித்துக்குள்ள போனதுமே ஸ்டார்ட் ஆகிரும்.
4: நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, தேனீக்கள் கூட்டுக்கு வந்ததும் அந்த தேனி என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய வயத்துல இருந்த அந்த திரவத்தை வெளியே எடுத்து கூட்ல இருக்கக்கூடிய வேலைக்கார தேனீக்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அதனுடைய வாயிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொடுக்குமா. இப்படியே ஒரு தேனி வாயிலிருந்து இன்னொரு தேனி வாய்க்கு அந்த திரவம் வந்து மாறிக்கிட்டே இருக்குமா. இந்த செயல்பாட்டின் மூலம் என்சைம்கள் வந்து இன்னும் நல்லா சுரந்து அந்த திரவத்துல இருக்கும். அதிகப்படியான தண்ணீரின் அளவு குறைய தொடங்கும். இப்படி லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த தேனை வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியான தேனா மாத்துறதுதான் இதனுடைய அடுத்த கட்டம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
5: இப்ப தேனீக்கள் அந்த திரவத்தை தேன் கூட்டினுடைய அருங்கோண அறைகள்ல ஊத்தி சேமிச்சு வைக்கும். கூட்ல இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள் சேர்ந்து தங்களோட சிறகுகளை அதிவேகத்துல அடிச்சு காத்தாடி மாதிரி காத்த வீசுமா. இந்த காத்துல அந்த திரவத்துல இருக்கக்கூடிய 80% தண்ணீர் ஆவியாகி போயிரும். தண்ணி எல்லாம் ஆவியான பிறகு திக்கான கெட்டியான நாம சாப்பிடக்கூடிய சுவையான தேன் தயாராகிரும்.
4: கடைசியா பாத்தீங்கன்னா அந்த தேன் வந்து கெட்டு போயிடாம இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த தேனீக்கள் வந்து மெழுகு வச்சு அந்த அறையை வந்து

0: அப்படி சீல் பண்ணி வச்சிடுவோம். சோ இப்படிதான் சுவையான தேன் நமக்கு கிடைக்குது.
1: இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு சின்ன சிரிப்போட அதை கடந்து போகலாம். சந்தோஷம் அப்படிங்கிறது பெரிய விஷயங்கள்லாம் மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான தருணங்களையுமே இருக்குது. அதனால கவலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மனசு நிறைய சந்தோஷத்தோட எப்பவும் ஹாப்பியாக இருங்க. குமரி எஃப்எம் 101 ல ஆரம்பமாவது கே கே எக்ஸ்பிரஸ்.

0: நாகர்கோவில்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
3: நம்மளுடைய டெய்லி லைஃப்ல எரிபொருள் பயன்பாடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா? சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய கேஸ்ல இருந்து நம்ம பயணம் செய்யக்கூடிய வெஹிக்கிள்ஸ், அதாவது வாகனங்கள் வரை எரிபொருள் நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சிருக்குது. சரி, இந்த ஃபியூலை, அதாவது எரிபொருளை எப்படி சிக்கனமாக பயன்படுத்தலாம், தேவையில்லாத எரிபொருள் வேஸ்டேஜை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம குமரி எஃப்எம் 101 இன்னைக்கு பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மறக்காதீங்க, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி உங்கள் குமரி பண்பலை 101.
4: ஸ்டார்ட் மியூசிக்.

0: அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி ஓபன் ஹார்ட் சர்ஜரி பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக் வெட்டூர் நிமிடம் நாகர்கோவில் 2330 66.
3: நேயர்களே, உங்கள் மனம் கவர்ந்த பாடலை உங்கள் விருப்பத்திற்கேற்ப கேட்டு மகிழ தயாரா? இன்று காலை 9 மணிக்கு உங்கள் விருப்ப பாடலை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பாடல்களை விரும்பி கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101 உடன்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேயர்களே, உங்கள் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள படிப்பும் பணியும் நிகழ்ச்சி இன்று காலை 10:02 குமரி பண்பலை 101.

எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சிவகாசி வாசும் சரவணம் ஒன்னா படிச்சவங்க ஹாய் நானா வித் லவ் திரைப்பட பாடல்களை கேட்டீர்கள். தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித்தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஒராண்டு நீட்டித்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரியாற்றில் தண்ணீர் வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: தென்றலில் வரும் பூவாசமாய் காற்றலையில் வரும் கானங்களால் கருத்தை நிறைக்கும் குமரி பண்பலை 101. நேரம் 9:40. வணக்கம் அன்பு நேயர்களே. வாரத்தின் முதல் வேலை நாளில் பரபரப்பான காலை வேளையில் விருப்பப் பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ வருகிறது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. உங்கள் மனம் நிறைந்து உதடுகள் முணுமுணுக்கும் இனிய பாடலை குமரி பண்பலை 101 நேரலையில் கேட்டு மகிழ நமது நிலைய தொலைபேசி எண்கள் இதோ: 260-240 ஒரு எண், 290-722 மற்றும் ஒரு எண் இது. முன்னிணைப்பா 04652 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியோட முதல் பாடலை பெற வரும் நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாமா? வணக்கம், வருக.
3: வணக்கம் மேடம், நான் ஹர்மோனி சம்பாஷன்.
2: சொல்லுங்க.
3: எனக்கு வந்து உங்களுக்கு என்ன கொடுத்தேன் பாடல், காட்டுக்கு தூது விட்டு என்ற இனிய பாடல் வேணுமா?
2: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடல் வருது. இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
3: நன்றி.

0: நாகர்கோவில்
1: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: நேரம் 9:09 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். அன்பு நேயர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேயர்களை நிகழ்ச்சி. நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், வருக.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் ஐயா, எங்கிருந்து யார் பேசுறீங்க சொல்லுங்க. நல்லூர்ல இருந்து மணியா. உங்களுக்கான பாடல் என்ன படம், என்ன பாடல் சார்?
4: படம் கும்பகர தங்கையா.
3: சரிங்க, உங்களுக்காக அந்த பாடல் இதோ வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி.
4: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
1: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் VKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
3: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரி நிமிடம், நாகர்கோவில், 2330666.

0: இதுவரை பண்பலை நூற்றொன்றில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 9:15:30 ஆயாச்சு. அடுத்து வரும் அன்பு நேயர் யார் இங்கிருந்து கேட்போம். வணக்கம், வருக.
1: வணக்கம் மேடம். குமரியப்பன் காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார் இங்கிருந்து?
1: நான் வன்னியூர் செல்வன், கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலையிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு படத்துல இருந்து சித்திர சிட்டுகள் அந்த பாடல் வேணும்.
0: அந்த பாடல் இதோ உங்களுக்காக வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்திருக்க நன்றி.
1: நன்றி மேடம்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: இப்ப நம்ம சிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: சிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிபா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
4: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
5: குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம் அன்பு நேயர்களே. நேரம் 9:21 ஆயாச்சு. ஆனந்த ராகங்களின் அணிவகுப்பாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய நேயர்களுடைய தெரிவில் பாடல்கள். வசந்த அழைப்பு, தொலைபேசி வழியை நேயர்விருப்ப நேரலை இது. அடுத்து வரும் அன்பு நேயர சந்திப்போமா? வணக்கம், வருக.
6: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கோம். எங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா? நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நலமாக இருக்கிறேன்.
5: சரியா, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: படம் காவல்
5: கேட்டாரன்.
6: அதுல
5: உங்களுக்காக வருது கேக்கலாம். இணைப்பில் வந்ததற்கு நன்றி ஐயா.
6: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்று முற்பகல் 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் பாடுவோர் பாடலாம் நேரலை காத்திருக்கிறது. பாட்டு பாடணும் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் அந்த முன்னிணைப்பு கொடுக்கும்போதே பாடல் நல்ல கேட்டுக்கிட்டு அதனுடைய மியூசிக்கை கேட்டுட்டு என்ன பாடலில் கண்டுபிடிச்சு உங்களுடைய விருப்ப பாடலையும் நீங்கள் பாடலாம். மறக்காமல் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கோங்க.
1: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
3: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்குதான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
4: ஆர்பிஐ சொல்கிறது,
3: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
0: நேயர்கள் தெரிவில் வரும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி இது. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:28:50 ஆயாச்சு. இந்த நேரத்தில் இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், நமக்காக என்ன பாடல் தரப்போறாங்க கேட்போமா? வணக்கம், பேசலாம்.
5: அன்பான காலை வணக்கம் மேடம்.
0: அன்பான காலை வணக்கம் சொல்லும் அன்பு சகோதரர் யார், எங்கிருந்து?
5: நான் தக்கலையில் இருந்து ஹமான் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
5: படம் வந்து ஜோதி மலர். அந்த படத்துல இருந்து வெள்ளிலாம் முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. அருமையான அன்பு நிறைந்த பாடலை இந்த காலை வருது.
0: சகோதரர் ஹமானுக்காக அந்த பாடல் இதோ வருது, கேட்கலாம். இணைப்பில் வந்ததற்கு மிக்க நன்றி ஐயா.
5: நன்றி, வணக்கம்.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: காலை பொழுதின் பரபரப்பை குறைக்கும் விதமான கானங்களை குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் தர கேட்டுட்டே இருக்கிறோம். நேரத்தை சரிபார்த்துக்கலாம். 9:35 ஆயாச்சு. இந்த நேரத்தில் யாரு நம்ம இணைப்புல வந்து பாடல் கேட்க போறாங்க, கேட்டுருவோமா? வணக்கம், பேசலாம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: நான் தோவாளையில இருந்து சந்திரா பேசுறேன்.

0: சொல்லுங்கம்மா, சந்திரம்மாவுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: என்ன புண்ணிய மன்னன் படத்துல இருந்து மாமாவுக்கு குடுமா குடுமா ஒன்னே ஒன்னு அந்த பாட்டு.
0: சரி, உங்களுக்காக அந்த பாட்டு கண்டிப்பா கொடுத்துருவோம். அது சரி, நீங்க வந்து உங்க வீட்டுல எரிபொருளை எப்படி சீக்கிரமா செலவு பண்றீங்க?
1: ஏமா, நாங்க ரெண்டு பேரும் தானம்மா, காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருவோம்மா. வச்சுக்கிட்டு சமைக்க போக நேரத்துல டக் டக் டக்னு பண்ணிடுவோம்.
0: சரிம்மா, இந்த மாதிரி கருத்துக்களை நீங்க வந்து எரிபொருள்

0: பாடல்கள் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இது. 9:41 ஆயாச்சு. அடுத்து வரும் அன்பு நேயர் யார் எங்கிருந்து என்ன பாடல் நமக்காக தரப்போறாங்க கேட்டுருவோமா? வணக்கம், பேசலாம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா. நீங்க யார் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, என்ன படம் என்ன பாடல்மா?
1: படம் வந்து ஒரு குடும்பத்தின் கதை.
0: மலைச்சாரல் பாட்டு கேக்குறோம் அப்படின்ட்டீங்க. கொடுத்துறோம்மா பாடல் வருது உங்களுக்காக. இணைப்பில் வந்ததற்கு நன்றிம்மா.

0: அன்பு நேயர்களே, இன்னைக்கு பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் நிகழ்ச்சியில குமரி களஞ்சியம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா குமரி மாவட்டத்தினுடைய சிறப்புகளை தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். மறக்காம கேளுங்க.
1: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
2: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
0: தேந்தலோடு வரும் தேனீசி ராகங்களாய் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேயர்கள் தெரிவில் அருள்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: இளந்தென்றலா இதம் சேர்க்கும் கானங்கள் குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் தெரிவில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரம் 9:46 ஆயாச்சு. யார் வரப்போறாங்க, என்ன பாடல் தரப்போறாங்க கேட்டுருவோம். வணக்கம், வருக.
1: ஹலோ, நான் தட்டன் துரைசாமி.
0: சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து ஆதி.
0: என்ன கொஞ்சம் கொஞ்சம் மழை பாட்டு இல்லையா?
1: மழை பாட்டு.
0: சரிங்க, நன்றி, கேக்கலாம்.

0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 9:52 ஆயாச்சு. அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான நினைவூட்டல். இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் விவசாய சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் ஏ அப்பன் பிள்ளை அவர்கள். அமுதசுரபியில் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் குறித்த உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் மண் பரிசோதனையின் அவசியம் குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். மறக்காம கேளுங்க. வசத்தழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியின் அடுத்த அன்பு நேயர் யார், இங்கிருந்து கேட்போமா? வணக்கம், பேசலாம். சுறுசுறுப்பான திங்கட்கிழமை காலை வணக்கத்தை இவ்வளவு அமைதியாக சொல்லும் அன்பு சகோதரி யாரோ? சரிம்மா, சொல்லுங்க, என்ன படம் என்ன பாடல்மா? அப்படியா, நிலவே நிக்க சொன்னா நிக்குமா? சரிம்மா, நம்ம பார்த்தா அது நம்ம கிட்டயே இருக்கிற மாதிரியே இருக்கும்ல. சரிம்மா, நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க, பாடல் தெரிவிக்க நன்றி. பாடல் கேட்கலாமா? இணைப்பில் வந்ததற்கும் நன்றி.
1: நன்றி.

நேயர்களை இதுவரை கேட்டு மகிழ்ந்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இன்றைய வசந்த அழைப்புல பங்கேற்று இனிய பாடல்களை ஒலிவரம் வர செய்த அன்பு நேயர்களுக்கும் ஆன்லைன் வழியாகவும் நியூஸ் ஆன் ஏஆர் செயலி வழியாகவும் வானொலியிலேயும் குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். இப்பொழுதும் காதோரும் கருத்தும் கானமும் தரும் குமரி பண்பலை நூற்றொன்று ஒலிக்கட்டுமே. பத்திரண்டுக்கு படிப்பும் பணியும் படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்றத்தில் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா உட்பட பல முக்கிய மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறுவரையறையுடன் இணைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஒராண்டு நீட்டித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை

0: முதலில் பாட வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்துள்ளார். நடப்பாண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்கள் வரும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய சுமார் 3 டன் எடை கொண்ட திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு 1000கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திருப்பூர் அணி நெல்லை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அலைச்சாரலோடு மலைச்சாரலும் கொஞ்சம் குமரி மண்ணின் கலைராக தேவதை குமரி பண்பலை 101. நேரம் 10:03. இப்பொழுது கேட்கலாம்
2: படிப்பும் பணியும்.

0: வணக்கம் நேயர்களே. கல்வி அப்படிங்கிறது ஆயுதம் அல்ல, அது ஒரு ஒளி. அந்த ஒளியால நம்மளோட வாழ்வின் இருளை விரட்ட முடியும். அறிவை வளர்த்துக் கொள்ளும் போது இந்த உலகையும் வெல்ல முடியும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய படிப்பும் பணியும் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? வேலை வாய்ப்பிற்கான பகுதியில் இன்று
1: இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். செக்ஷன் கண்ட்ரோலர் பிரிவில் மொத்தம் 119 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வயது வறுமை பொருத்தமட்டில் 1/7/2026 தேதியின்படி 20 வயதில் இருந்து 33 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rrbchennai.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.rrbchennai.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் 14 தேதி. மத்திய அரசின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். நிதி அதிகாரி பணிக்கு 17 காலியிடங்களும், துணை மேனேஜர் பணிக்கு 8 காலியிடங்களும், டிசைன் பிரிவில் மேனேஜர் பணிக்கு 5 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 30 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக், சிஏ, ICWA இதில் ஏதாவது ஒரு பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 12/8/2026 தேதியின்படி 18 வயதில் இருந்து 35 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம்

முகவரி www.halcorp.farmflix.com. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.halcorp.farmflix.com. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி. எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் 2218 காலி பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிஜிஎன்எம் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 13/8/2026 18 வயதிலிருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.aimsexams.ac.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.aimsexams.ac.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி. தமிழக அரசின் டிஎன்பிஎஸ்சி ஆல் வெளியிட்டுள்ள காலி இடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஊரக வளர்ச்சித்துறை பணிக்கு 278 காலி இடங்களும், வேலை வாய்ப்பு பயிற்சித்துறை பணிகளுக்கு 127 காலியிடங்களும், பொதுப்பணிக்கு 115 காலியிடங்களும், உதவி வேளாண் அதிகாரி பணிக்கு 110 காலியிடங்களும், நெடுஞ்சாலை பணிக்கு 46 காலியிடங்களும், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் பணிக்கு 32 காலியிடங்களும், உதவி தோட்டக்கலை அதிகாரி பணிக்கு 24 காலியிடங்களும், கைத்தறி பணிக்கு 20 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 839 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக் அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 1/7/2026 18 வயதிலிருந்து 37 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tnpsc.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. மத்திய அரசின் NMTC இரும்பு நிறுவனத்தில் காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கல் பிரிவில் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி பணிக்கு 51 காலி பணியிடமும், எலக்ட்ரிக்கல் பிரிவில் 22 காலியிடங்களும், நிதி பிரிவில் 7 காலியிடங்களும், கெமிக்கல் பிரிவில் 4 காலியிடங்களும், சிவில் பிரிவில் 3 காலியிடங்களும், கம்ப்யூட்டர் பிரிவில் 3 காலியிடங்களும், HR பிரிவில் 3 காலி பணியிடங்கள் உட்பட மொத்தம் 102 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, சிஏ இதில் ஏதாவது ஒரு பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 11/8/2026 18 வயதிலிருந்து 27 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.nmdcetr.farmflix.org. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் முகவரி www.nmdcetr.farmflix.org. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள்

ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி. டெல்லியில் உள்ள ராணுவ குடியிருப்பில் காலியாக உள்ள பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் என்ஜினியர் பணிக்கு சிவில் பிரிவில் 2 காலியிடமும் மெக்கானிக்கல் பிரிவில் 1 காலி பணியிடமும் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிவில் என்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஜூனியர் என்ஜினியர் பணிக்கு சிவில் பிரிவில் 5 காலியிடங்களும் எலக்ட்ரிக்கல் பிரிவில் 1 காலி பணியிடமும் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் சிவில் என்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி https://delhi.cantt.gov.in. மீண்டும் ஒருமுறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி https://delhi.cantt.gov.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி. வெஸ்டர்ன் கோல் ஃபீல்டில் காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். மைனிங் சிறுதா TRS கிரேட் சி பணிக்கு 220 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் மைனிங் என்ஜினியரிங் ட்ரேடில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அல்லது மைனிங் என்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடித்து ஓவர்மேன் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயது முதல் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் ஃபோர்மேன் அல்லது எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் பணிக்கு 224 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதியை பொறுத்தமட்டில் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் பாடத்தில் டிப்ளமோ படித்து எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் பணிக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பை பொறுத்தமட்டில் 18 வயதில் இருந்து 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.westerncoal.in. மீண்டும் ஒரு முறை இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.westerncoal.in. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள்.

தேர்வர்களுக்கான பகுதியில் இன்று ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் 125 அடி உயர சிலைக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் 125 அடி உயர சிலைக்கு கொல்கத்தாவில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் எந்த அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்படுகிறது? கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் தொடங்கப்படுகிறது. எந்த மாநிலத்தின் போர்ஜோலி சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? அசாம் மாநிலத்தின் போர்ஜோலி சதுப்பு நிலம் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சால்வ் தளத்தின் முதல் தரை சோதனையை எந்த அமைப்பு மேற்கொண்டது? சால்வ் தளத்தின் முதல் தரை சோதனையை ISRO அமைப்பு மேற்கொண்டுள்ளது. பிரிக்ஸ் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? பிரிக்ஸ் போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் கூட்டம் குவஹாத்தியில் நடைபெற்றது. எல் நினோ காரணமாக எந்த மின் உற்பத்தி பாதிக்கப்படும்? எல் நினோ காரணமாக காற்றாலை மற்றும் நீர்மின் உற்பத்தி பாதிக்கப்படும். எந்த நாட்டில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட தங்க மோதிரத்தில் இந்தியாவின் பிராமி எழுத்துகள் இடம்பெற்றிருந்தன? தாய்லாந்து நாட்டில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட தங்க மோதிரத்தில் இந்தியாவின் பிராமி எழுத்துகள் இடம்பெற்றிருந்தன. எந்த நாட்டின் உயரிய விருதான பிண்டாங் ஆதிபூர்ணா விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது? இந்தோனேஷிய நாட்டின் உயரிய விருதான பிண்டாங் ஆதிபூர்ணா விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவின் பால மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பால மனிதன் என்று அழைக்கப்படுபவர் கிரீஷ் புரத்வாஜ் ஆவார். உலகின் மூன்றாவது பெரிய ஜனநாயக நாடு எது? உலகின் மூன்றாவது பெரிய ஜனநாயக நாடு இந்தோனேஷியா ஆகும். உலகின் பாரம்பரிய சின்னமான பிரம்பானன் கோயில் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? உலக பாரம்பரிய சின்னமான பிரம்பானன் கோயில் இந்தோனேஷிய நாட்டில் அமைந்துள்ளது. இந்தியாவின் 97வது கிராண்ட் மாஸ்டர் யார்? இந்தியாவின் 97வது கிராண்ட் மாஸ்டர் ஹர்ஷ்வர்தன் ஆவார். எந்த மாநிலத்தின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது?

0: மிசோரம் மாநிலத்தின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த மாநிலத்தின் சிர்சா கிண்ணோ பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஹரியானா மாநிலத்தின் சிர்சா கிண்ணோ பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. ட்ரிபெக்ஸ் என்ற டிஜிட்டல் கற்றல் தளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ட்ரிபெக்ஸ் என்ற டிஜிட்டல் கற்றல் தளத்தை தொடங்கி வைத்தவர் ஜீவல் ஓராம் ஆவார். இந்தியாவின் ஐந்தாவது நீளமான நதி எது? இந்தியாவின் ஐந்தாவது நீளமான நதி நர்மதா ஆகும். உலகிலேயே அதிக மீன்களை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது? உலகிலேயே அதிக மீன்களை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு இந்தியா ஆகும். IMF-இன் புதிய தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? IMF-இன் புதிய தலைமை பொருளாதார நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சில்வானா டென் ரெய்ரோ ஆவார். எந்த மாநிலத்தை சேர்ந்த ஜல்பாரா என்ற இனிப்பு வகைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? மேற்கு வங்காளம் மாநிலத்தை சேர்ந்த ஜல்பாரா என்ற இனிப்பு வகைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. புவிசார் குறியீடு பெற்றுள்ள பாலாகர் பாரம்பரிய படகுகள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை? புவிசார் குறியீடு பெற்றுள்ள பாலாகர் பாரம்பரிய படகுகள் மேற்கு வங்காளம் மாநிலத்தை சேர்ந்தவை. தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் யார்? தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் அனில் மேனன் ஆவார். செயற்கை கருத்தரிப்பு மையங்களை ஒழுங்குபடுத்த யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது? செயற்கை கருத்தரிப்பு மையங்களை ஒழுங்குபடுத்த ஆஷா மேனன் அவர்களின் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் இந்திய வாகனத்துறை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? உலக அளவில் இந்திய வாகனத்துறை மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. 60வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 60வது ஞானபீட விருது வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2026 மகளிர் உலகக்கோப்பையை வென்ற அணி எது? 2026 மகளிர் உலகக்கோப்பையை வென்ற அணி ஆஸ்திரேலிய அணி ஆகும்.
1: படிப்பிற்கான பகுதியில் இன்று
0: பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது ஒரு 3 வருட இளநிலை பட்டப்படிப்பு. இந்த பட்டப்படிப்பை படிப்பதற்கு பிளஸ் டூவில் குறைந்தது 50% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுக்க வேண்டும். இந்த பட்டப்படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அக்கௌண்டன்ட், டாக்ஸ் கன்சல்டன்ட், வெப் டெவலப்பர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அல்லது ஃபினான்சியல் அனலிஸ்ட் போன்ற பல்வேறு பணிகளுக்கு போகலாம்.
1: நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை கடிதம் வழியாக எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், படிப்பும் பணியும் பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 629004.
0: இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் GM தர்ஷினி, டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு S. நவரத்னா.

சூரக்கோட்டை சிங்கக்குட்டி இந்த படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பி சுசீலா குரல்களில் நம் இதயம் தொட ஒரு இனிய பாடல் வருகிறது. இசை இளையராஜா, கேட்போமா?

0: 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 10:31. ஆரம்பமாகிறது மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சி. திங்கள்தோறும் பொதுமக்களின் பொது பிரச்சினைகள் குறித்து அரசு அலுவலர்கள் அறியும் வண்ணம் வலம் வரும் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதி அனுப்பியுள்ள நேயர்களுக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் அரசு அலுவலர் பெருமக்களுக்கும் நிலையத்தின் சார்பாக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில நம்ம முதல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மைதிலி என்னை காதலி இந்த படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல். எழுத்தும் இசையும் T. ராஜேந்தர். பாடல் கேட்போம்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 10:39 ஆயாச்சு. மக்கள் மன்றம் நிகழ்ச்சி இது. மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய முதல் கடிதம் யார் எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, குலசேகரத்திலேருந்து வி ஜார்ஜ் பெல்லார்மீன் இந்த நேர் எழுதி அனுப்பியிருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, திருவனந்தபுரம், குழித்துறை, நாகர்கோவில், நெல்லை, மதுரை, திருச்சி, தஞ்சை, நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு விரைவு ரயில் சேவை துவங்கும் வண்ணம் புனலூர் மதுரை தினசரி பயணிகள் ரயிலை தடம் நீட்டிப்பு செய்து வேளாங்கண்ணி வரை இயங்கும் விதத்தில் விரைவாக நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது தென் மாவட்டத்தை சார்ந்த மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதியிருக்காங்க இந்த நேயர். நிச்சயமாக அவங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வரப்போகுது. புது பாடகன் இந்த படத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறார் SP பாலசுப்ரமணியம். எழுத்தும் இசையும் S தானு. கேட்போமா?

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: நாம் இணைந்திருப்பது குமரி பண்பலை நூற்றொன்றோடு. நிகழ்ச்சி மக்கள் மன்றம், கடித வழி கோரிக்கைகள். கடித வழியா நேயர்கள் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய கோரிக்கையை அரசு அலுவலர்கள் அறிய தரக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில அடுத்த கடிதம் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா, துவரங்காட்டிலிருந்து முத்து ஆசாரி இந்த நேயரை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. சிரமடம் பகுதியில் சாலையின் இரண்டு புறமும் உள்ள செடிகளை அகற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் வாகனங்களில் செல்லும்போது எதிர்ப்புறத்திலே வாகனம் வந்தாலும் அந்த வழியாக செல்லும்போது தெரிவது கடினம். ஆகையால் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் சாலையில் இரண்டு பக்கமும் உள்ள செடிகளை அகற்றினால் நல்லது எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நன்றி சொல்ல வருவேன்னு கொடுத்துருக்கிறாங்க இந்த நேயர். துவரங்காட்டிலிருந்து முத்து ஆசாரி நிச்சயமாக இந்த செடிகளை எல்லாம் அகற்றுவாங்க அப்படின்னு நம்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வரப்போகுது. என்ன படத்திலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு படத்திலிருந்து நரேஷ் மகதி பாடியுள்ள பாடல், வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான். பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
5: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
6: நேரம் 10:54, 30 நொடிகள் ஆயாச்சு. இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் உங்கள் பகுதியில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் பகுதியில் நிலவக்கூடிய பொதுவான பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எழுதி உங்களோட பெயரும் ஊர் பெயரும் குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் மக்கள் மன்றம் பகுதி ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கோணம் நாகர்கோவில் 4 இந்த முகவரிக்கு கடிதமாக அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்காக விஸ்வரூபம் படத்திற்காக பாடலை எழுதி பாடியிருக்காங்க கமலஹாசன், உடன் பாடியவர் சங்கர் மகாதேவன், இசை சங்கர் இசான் லாய். கேப்போமா?
7: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நானே கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்களவாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா.

இந்த நிகழ்ச்சிக்காக கடிதம் எழுதி அனுப்பிய நேயர்களுக்கும் ஆவண செய்யும் அரசு அலுவலர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள் நிகழ்ச்சியினை இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஒராண்டு நீட்டித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய 3 டன் எடையுள்ள திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும்.

0: என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101. கடல் அலைகள் பாடும் குமரியில் காற்றோடு கலக்கும் இனிய ஒலிகள் உங்கள் உள்ளம் மகிழ வருவது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 11:02. ஏக் சூர் கேட்கலாம்.

11:08. ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இப்போ ஒரு மியூசிக் பிளே பண்ணுவோம். இந்த பாடலை சரியாக கண்டுபிடிக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்க நம்ம பண்பலையில பாடலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும்னா அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907222. இணைப்பு எண் 046652. அலைபேசி எண் கூட இருக்குது 8903257309.

0: மியூசிக் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இணைப்பில் இணைக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமாக இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க.
0: சரிம்மா, உங்களுடைய பேர் சொல்றீங்களா?
1: இளங்கடையிலிருந்து ரஹிமாமா.
0: ரஹிமாமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: படம் பத்ரி பாடல் அந்த பாடல்.
0: சூப்பர்மா, சூப்பர், அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இப்போ உங்களுடைய சான்ஸ், நீங்க வந்து இப்போ பாடலாம்.
1: பாடுவோம் ஒரு பாடல், இந்த ஒரு வரியில என்ன தெரியும்.
0: ஓகேம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
1: நன்றி.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பத்ரி.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது. நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000.

FM 101 நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நீரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுடைய மியூசிக்கை வந்து நம்ம பிளே பண்ணிடலாமா?

0: மியூசிக் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்மா.
1: சபரிமாள் வணக்கம்.
0: சபரியம்மாள். அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா ஆமா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, இப்போ உங்களுடைய சான்ஸ்.
1: நெஞ்சில் பூமஞ்சம் தருவாயோ, தங்கத்தே நாட்டம் வருவாயோ, இல்லத்தே நாட்டம் வருவாயோ, தத்தளிக்கு மனமே தத்தை வருவாயா, முத்தம் ஒன்று தருவாயா, கொஞ்சம் ஒரு பொருள் சொல்லி கேட்கிறதே, என்னை தாளாட்ட வருவாயோ, பூமஞ்சம் தருவாயோ.
0: ரொம்ப அருமையா பாடுனீங்கம்மா. நெக்ஸ்ட் டைம் நீங்க பாடும்போது உங்களுடைய வானொலியினுடைய அளவை வந்து கம்மி பண்ணிட்டு பாடுங்க, சரியா?
1: ஓகே மேம்.
0: ஓகேம்மா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உள்ளத்தை அள்ளித்தா. பாடியவர்கள் மனோ, சுஜாதா. வரிகள் பழனி பாரதி.
1: நடக்குது.

FM 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நீரலை நிகழ்ச்சி. சரி, ரெண்டு பாடல்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த பாடலுடைய டியூன் மியூசிக் பிளே பண்ணிடலாமா?

0: நேயர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, சரி கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் பிரியங்கா. பிரியங்கா, பிரியங்காம்மா, மியூசிக் கேட்டிங்களா?
1: ஆமா, இது வந்து நரசிம்மா படத்துல இருந்து காதல் ஆராரோ அப்படின்னு வரும்.
0: சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, நீங்க பாடுறீங்களா?
1: பாடுறேன்.
0: பாடுங்க.

மஞ்சம் வந்த கிஞ்சலுக்கு மஞ்சம் வர எங்கும் இல்லை. அன்பே என் அன்பே, தொட்டவுடன் தொட்டதென்ன கத்தழகு வட்ட நிலவே கண்ணே.

சூப்பர்மா, சூப்பரா பண்ணீங்க. நீங்க அந்த ஆன்சர் சொன்ன அந்த பாடலை நம்ம இப்போ கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.

0: கட்டிட பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் நரசிம்மா, வரிகள் யுகபாரதி, பாடலை பாடியவர்கள் சாய் சிவன், மகாலட்சுமி ஐயர்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: டெய்லி லைஃப்ல எரிபொருள் பயன்பாடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா? சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய கேஸ்ல இருந்து நம்ம பயணம் செய்யக்கூடிய வெஹிக்கிள்ஸ், அதாவது வாகனங்கள் வரைக்கும் எரிபொருள் நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சிருக்குது. சரி, இந்த ஃபியூல, அதாவது எரிபொருளை எப்படி சிக்கனமாக பயன்படுத்தலாம், தேவையில்லாத எரிபொருள் வேஸ்டேஜை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம குமரி எஃப்எம் 101 இன்னைக்கு பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மறக்காதீங்க, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி உங்கள் குமரி பண்பலை 101.

ஸ்டுடியோ கிளாக்ல டைம் சரியாக 11:33 ஆகியாச்சு. மனதில் பிடித்த மெட்டெடுத்து மகிழ்ச்சியோடு பாடிடலாம். குரலில் இருக்கும் திறமையெல்லாம் குமரி பண்பலையில் காட்டிடலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த பாடலுடைய மியூசிக்கை வந்து பிளே பண்ணிடலாமா?

0: மியூசிக் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: காதல் திரைப்படம் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்மா.
0: சார்
1: ஜலக்கு ஜலக்குங்கிற பாடல்மா.
0: ஓகே சார், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: ஆமா, ஒரு பாடல் பாடுங்கம்மா.
0: பாடுங்க சார், பாடுங்க.
1: அதாவது அந்த ரங்க படத்துல இருந்து பத்மஸ்ரீ கமலஹாசன் பாடின பாடல்மா.
0: ஓகே சார், பாடுங்க.
1: ஞாயிறு ஒளி மலையில் திங்கள் குளிக்க வந்தாய்,

0: உலகெங்கும் பொங்கி ததும்பும் அழகென்ன ஆணை கிடங்கும் தங்கங்கள் மெருகப்படியும் அங்கங்கள் ஜாலம் புரியும் ஞாயிறு ஒளிமலையில் திங்கள் ஒளிக்க வந்தாள் மன்மதன் ரதியும் முன்னாள் பொன்மதனம் பெற்றதென்றால் ஊர்வதியும் இங்கு வந்தாள் பேரழகை வாங்கி சென்றாள் ஞாயிறு ஒளிமலையில் அதிகம் பெருங்கள் நம்பி வருக புது வடிவம் தாங்கி போலீங்க ஒளிமலையில்.
1: சூப்பர் சார், சூப்பரா பண்ணீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார். நீங்க கண்டுபிடிச்ச பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்றென்றும் காதல்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுக்கும் போதே கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் மகவீறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.

இருக்கணும்னா அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722. இணைப்பு எண் 046652. அலைபேசி எண் கூட இருக்குது 8903257039. சரி, நிகழ்ச்சியில அடுத்த பாடலுடைய இசை வந்து நம்ம ஒளிபரப்பிடலாம்.

எஃப்எம் 101ல நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு

0: கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நடராஜன் சார், சொல்லுங்க சார். இது என்ன பாடல்?
1: என்ன
0: சார்?
1: வானத்தை போல படத்துல நல்ல பாட்டு.
0: என்ன பாடல்? பாடல் சொல்லணும்ல. வானத்தை போல திரைப்படம், கரெக்ட். சூப்பர். பாட்டு சொல்லணும் சார். நோ, இல்லையே. இன்னும் ஒரு என்ன சார்? சின்ன க்ளூ. சரி, வேற நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? கண்டுபிடிக்கிறாங்களான்னு
1: பாப்போமா?
0: ஓகே சார், நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி சார். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: ஓகே, உற்சாகமா கண்டுபிடிச்சிடலாமா?
2: ஈஸியான பாட்டா குடுத்துட்டேங்க, புது பாட்டு, அதனால கண்டுபிடிச்சிட்டேன்.
0: ஓகே.
2: வானத்தை போல இது திரைப்படத்தின் பெயர். நதியே அடிநயை நதியே மனமே, அந்த பாட்டு மேம் இங்க போட்டது.
0: ஓகே சார், நீங்க இப்போ உங்களுடைய சான்ஸ், நீங்க பாடலாம்.
2: கண்டிப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு பாட போறேன் மேம்.
0: பாடுங்க சார்.
2: வெண்மதி வெண்மதி ஏனில்ல நீ வானக்க மேகத்திற்க சொல்லு, வானந்த

0: சூப்பர் சார், சூப்பர், அருமையா
1: எஸ்
0: பாடினீங்க. நீங்க கண்டுபிடிச்ச அந்த பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி மேம், வணக்கம்.

0: குறிப்பிட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வானத்தை போல.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

சரியாக 11:51 ஆகியாச்சு. குமரி எஃப்எம் 101ல நீயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. சரி, அடுத்ததான் நிகழ்ச்சியில அடுத்த மியூசிக்கை பிளே பண்ணிடலாமா?

0: கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க? வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் லீபரம் பி பொன்குமார் பேசுறேன்.
0: பொன்குமார் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமாமா, சுந்தரா டிராவல்ஸ் படம் மேடம்.
0: ஓகே சார்.
1: அதுல கண்ணும் கண்ணும் பார்த்து விட்டா டிங் டங்
0: டிங் டங் டங். ஓகே சார், சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க பாடலாமா?
1: ஒரு ரெண்டு வரி படி.
0: ஓகே சார், ஓகே.
1: இளையிளங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே, அடி கண்ணம்மா.

0: மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு என்ன பாராட்ட நீ இல்லையே அடி கண்ணம்மா.
1: சூப்பர் சார், சூப்பர், அழகா படிச்சிட்டீங்க. நீங்க கண்டுபிடிச்ச பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
0: தேங்க்யூ மேடம்.
1: தேங்க்யூ சார்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

இதுவரை கேட்டது பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
6: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
7: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233-066.
8: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
9: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
8: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நிகழ்ச்சி நிரல். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தாய்ப்பால் கொடுக்கும் போதே கற்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் ஏ.ஆர். ஜமீலா பொன்மலர் அவர்கள். எரிபொருள் சிக்கனம் நேரலை நிகழ்ச்சி 1:55-2:15 திரை இசை, 2:30 இசை தென்றல் திருவையாறு பி.வி. ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம் குமரி களஞ்சியம், மாலை 4:02 பாரத பிரதமரின்

திட்டங்கள் தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து திரை இசை. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி 5-2 முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை 6 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் விவசாய சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இரச்சகுளம் ஏ அப்பன் பிள்ளை அவர்கள். அமுதசுரபி, பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். இன்றிரவு 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 8:30 திரை இசை, 9:15 செய்திச்சுடர், 9:30 திரை இசை, 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம், 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒளிபரப்பி பராமரிப்பு பணி காரணமாக ஒளிபரப்பு இராது.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஒளிபரப்பாகும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தவறாமல் கேட்டு குமரி பண்பலையுடன் பயணியுங்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.

நனைப்பது பூமியை, இசை நனைப்பது இதயத்தை. மனம் நனையும் இந்த இனிய வேளையில் ஆரம்பமாகும் நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமொழி. இது தேரல் சுவையில் சாரலிசை.

பட்டின பிரவேசம் கண்ட புண்ணான 77 திரையில் பிறந்தது ஒரு தேனிசை காவியம். நிலவை பேச வைத்த கண்ணதாசனின் கவிதை, அதற்கு உயிர் கொடுத்த MS விஸ்வநாதனின் இசை, அந்த இசையில் காதலை கொடுத்த தேன்குரல் SP பாலசுப்ரமணியம். வானிலா என வானத்தை நோக்கி எழுந்த அந்த குரல் இன்றும் நம் செவிகளில் நிலவொளியாய் பொழிகிறது.

0: நீலா.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
3: செவிகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

காதலின் மென்மையான மொழியாக மில்லிசையாய் மலர்ந்த பாடல். குரலின் இனிமையை சேர்த்தவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம். இரு குரல்களும் இணைந்து இனிய இசை ஓவியமாக மலர்ந்திட செய்தவர் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார். மலர் வாடலாம், நினைவு வாடுமா, இசை ஓயலாம், இதயம் மறக்குமா, அப்படி ஒரு இனிய நினைவாக உங்கள் செவிகளில் மெல்ல மலர்கிறது சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நேரம் 12:24. பண்பலையின் அலைவரிசையில் உங்கள் மனதோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

போல மனதில் கலந்து நிற்கும் ஒரு இனிய பாடல்தான் இது. குரலில் மண்ணின் மனம் வீச செய்தவர்கள் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் பி சைலஜா. பாடலுக்கு இசை மனோஜ், இசைக்கு உணர்வின் சொற்களை தந்தவர் வைரமுத்து. காலம் கடந்தாலும் காதோரம் ஒலிக்கும் செந்தூர பூவை திரைப்பட பாடல்.

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 233066.
2: நேரம் 12:30. இப்போது உங்கள் காதோரம் கானமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சி.

பொழுதெல்லாம் நினைவு பிறக்கிறது, நினைவுகள் பிறக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சம் மீண்டும் அந்த காலத்திற்கே செல்கிறது. காலம் கடந்தும் காதோரம் தவழும் இனிய குரலோடு இப்போது கேட்போம் மரகத வீணை திரைப்பட பாடல். வரிகள் வைரமுத்து, இசை இளையராஜா, பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசை தென்றலாய் மனதை வருடும் குரல்கள் உமா ரமணனின் இனிமையும் தேவன் சக்கரவர்த்தியின் தேனிசையும் ஒன்றாய் கலந்தபோது காதல் கவிதையானது. வார்த்தைகளுக்குள் இசை பிறக்க, இசைக்குள் உணர்வு மலர, அந்த உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்தவர் இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நிழல்கள்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமொழி. இது தேரில் சுவையில் சாரலிசை. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களோடு மு ஆஷா. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடியபோது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000த்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத் தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்புத் துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் இந்த பயணத்தின்போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத் தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு 523ஆக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு 891ஆக அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹூ உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமரத் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது.

0: வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு ஒரு மாத கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி மூவர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜென் எலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மணி 12:30 நாம் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நமது உடலும் மனமும் நலம் பெற நாளும் நமது குமரி பண்பலை 101 வலம் வரும் நிகழ்ச்சி கேட்போமா?
2: நலமாய் வாழ்வோம். தாய்ப்பால் கொடுக்கும் போதே கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜெமிலா பொன்மலர் அவர்கள்.
3: நிறைய தாய்மார்கள் அந்த கேட்கிற கேள்வி, தாய்ப்பால் கொடுக்கும் போதே கர்ப்பமாக முடியுமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ஆக முடியும். ஏன்னா இர்ரெகுலர் ஓவுலேஷன் பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல நடக்கும். ஓவுலேஷன் சிலவங்களுக்கு 3-6 months தாமதம் ஆகலாம். ஆனா சில வேளை பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ஓவுலேஷன் நடைபெறும். அதனால பேஷண்ட்ஸ் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும் போதே பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அதனால கவனமா இருக்கணும். பிரஸ்ட் ஃபீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனக்குறைவா இருந்தா கர்ப்பமாக வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் அல்ல, இப்ப எல்லாம் காமனா எல்லாரும் பம்பிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க. பிரஸ்ட் ஃபீட் பண்றதை விட்டுட்டு பம்ப் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கறாங்க. அப்படியெல்லாம் பண்ணும் போது கண்டிப்பா ஓவுலேஷன் சீக்கிரத்திலே நடைபெறும். தாய்ப்பால் கொடுத்துட்டே இருக்கேன் ஆனா நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா பிரஸ்ட் ஃபீட் பண்ணாம பம்பிங் முறை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா சீக்கிரத்திலே பிரெக்னன்சி ஆக வாய்ப்பு இருக்கிறது. அதனால எல்லாரும் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் கர்ப்பமாக வாய்ப்பு இருக்கிறது. அதனால எல்லா தாய்மார்களும் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்றது நல்லது. தாய்ப்பால் மிகவும் இன்றியமையானது, கடவுளின் படைப்பில் மிக அற்புதமானது. அதனால் தாய்ப்பால் எல்லா பிறந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து ஒரு நலமுள்ள நாட்டை நாம் உருவாக்குவோம்.
1: தாய்ப்பால் கொடுக்கும் போதே கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விளக்கியவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் A.R. ஜமீலா பொன்மலர் அவர்கள்.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: அன்பு நேயர்களே, இது உங்கள் அனைவருக்கு இன்று 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேர்லை நிகழ்ச்சியில தினசரி வாழ்க்கையில் எரிபொருள் சிக்கனத்தை எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு தான்

தோழியர் பேச போறாங்க, மறக்காம கேளுங்க. குமரி பண்பலை நூற்றொன்றில் இருந்து இதயம் இனிக்க ஒரு இசைத்தூரல் வருகிறது, நினைவோமா? மாவீரன் இந்த படத்திற்காக ஆர் ஜெயதேவ், ஜானகி ஐயர் ஆகியோர் பாடியது. பாடல் வரிகள் வாலி, இசை மரகதமணி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: புன்னகையாய்
5: தேனூரும் பூந்தோட்டமாய்
4: என்றும் உங்களுடன் உறவாடும்
5: குமரி பண்பலை 101.
4: குமரி பண்பலை 101.

0: நேரம் பகல் ஒரு மணி. குமரி பண்பலை நூற்றொன்றில் இது செய்தி தெரியுமா பகுதிக்கான நேரம். செய்தி அறியும்
1: நாகர்கோவில் ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.
2: ஷிபா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
3: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
2: ஷிபா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் ஷிபா ஹாஸ்பிடல், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: இன்னைக்கு என்ன செய்தி தெரிஞ்சுக்க போறோம்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி உலக உயிரி எரிபொருள் தினமா கொண்டாடுறோங்க. புதைப்படிவமற்ற எரிபொருள்களுக்கு நிலையான ஆற்றல் மாற்றுகளாக புதியவற்றிற்கு வழிகோலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் உயிரி எரிபொருள் தொழில்துறையை ஆதரிக்கக்கூடிய அரசின் முயற்சிகளை முன்னிலைப்படுத்துறதுக்கும் இந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எதுக்காக இந்த நாள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 1893 ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஜெர்மனிய பொறியாளர் சர் ருடால்ஃப் டீசல் வேர்க்கடலை எண்ணெயில் ஒரு இயந்திரத்தை வெற்றிகரமாக இயக்கினார். அதைத்தான் இந்த தினம் நினைவு கூறுதுங்க. சரி, உயிரி எரிபொருள் அப்படின்னா அதெல்லாம் என்ன? தாவரங்களுடைய உயிர்ம பொருள்களிலிருந்தோ அல்லது விலங்குகளின் கழிவுகளிலிருந்தோ பெறப்படும் எரிபொருள்கள் தான் உயிரி எரிபொருள்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இது எதில் இருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, மக்காச்சோளம், கரும்பு மற்றும் மாட்டுச்சாணம் போன்ற விலங்கு கழிவுகள்லேருந்தும் இது தயாரிக்கப்படுது. இப்போ மக்காச்சோளம், நமக்கு கரும்பு, இந்த ரெண்டுலேருந்து எத்தனால் எடுக்கப்படுது. மாட்டுச்சாணத்துலேருந்து பயோகேஸ், அதுவும் நமக்கு தெரியும் இல்லையா? இப்படி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களுக்கு கீழே இதெல்லாம் வருதுங்க. எத்தனால் வந்து நம்ம மக்காச்சோளம் கரும்புலேருந்து பயிர் கழிவுகளை அதை வந்து நொதிக்க வைக்கிறதன் மூலமாக உற்பத்தி செய்யப்படுது. நொதித்தலுக்கு அப்புறமா எத்தனால் வந்து பெட்ரோலியத்தோடு கலக்கப்பட்டு அதோட அடர்த்தியை குறைச்சி வெளியேற்றப்படக்கூடிய மாசின் அளவும் குறைக்கப்படுது. பயோடீசல், அது வந்து பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய், மறுசுழற்சி செய்யப்பட்ட உணவு

வகை கொழுப்பு, மஞ்சள் கொழுப்பு அல்லது விலங்குகளுடைய கொழுப்புகள் இதிலிருந்துலாம் தயாரிக்கப்படக்கூடிய புதுப்பிக்கத்தக்க மக்கும் எரிபொருள் தான் இந்த பயோடீசல். சரி, இப்படி உயிரி எரிபொருள்களை பயன்படுத்துறதால அதிகமான சுற்றுச்சூழல் நன்மைகள் கிடைக்குது. புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டினால ஏற்படக்கூடிய பசுமை இல்ல வாயு வெளியேற்றம் வந்து கட்டுப்படுத்தப்படுது. மேம்பட்ட கழிவு மேலாண்மை தீர்வுகள் உயிரி எரிபொருள்களை பயன்படுத்துறதால கிடைக்குதுங்க. சரி, உலகினுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாட்டில் நம்முடைய இந்தியா போன்ற நாடு வந்து நிறையவே இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதோட அளவை குறைச்சி எரிசக்தி பாதுகாப்பு மேம்பட உயிரி எரிபொருளுடைய பயன்பாடு காரணமாக அமையும். அப்போ நம்ம நிச்சயமாக இதை கடைபிடிக்கணும் தானே இல்லையா? இந்த உயிரி எரிபொருள் பயன்பாட்டை பொருளாதார நன்மைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விவசாயிகளுடைய வருமானம் உயரும். இப்போ நம்ம சொன்னோம்ல, மக்காச்சோளம் கரும்பு அந்த ரெண்டில் உள்ள தேவையற்ற பாகம்தான், அதுதான் நம்ம சக்கையை தான் நம்ம எடுக்கிறோம். அப்போது அவங்களுடைய வருமானம் உயரும், நல்ல அதிகமான வருமானம் விவசாயிகளுக்கு கிடைக்கும். மீண்டும் மீண்டும் விவசாயத்தை நோக்கி அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பயிர்கள், கழிவுகள் மற்றும் பாசிகள் இந்த மூலங்கள்லேருந்து உயிரி எரிபொருள்களை தாராளமாக உற்பத்தி செய்ய முடியும். அப்போ அது ஒரு தொழில்துறை வளர்ச்சியாக மேம்படும் இல்லையா? நம்முடைய மத்திய அரசு உயிரி எரிபொருள் சார்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன, அதை பற்றியும் தெரிஞ்சுப்போமா? உயிரி எரிபொருள் மீதான தேசிய கொள்கை 2018 படி பயோ எத்தனால், பயோ டீசல் மற்றும் பயோ சிஎன்ஜி ஆகியவற்றில் எரிபொருள்களை கலந்து உபயோகிக்க முடியும். அதனால எத்தனால் கலப்பு திட்டம் இபிபி, மேக் இன் இந்தியா திட்டத்தில் உள்ளூரில் எரிபொருள் செயற்கை பொருள் உற்பத்தி மேம்பாடு, அது மட்டும் இல்லை மூலப்பொருள்களின் ஆராய்ச்சியும் சேர்த்து நடைபெறுதுங்க. எத்தனால் கலப்பு பெட்ரோல் இப்போ வந்துருச்சு, எல்லாருக்குமே தெரியும். இபிபிக்கு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜீவன் யோஜனா 2019 இதன்படி உயிரி எரிபொருள் எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்க நிதி ஆதரவு வழங்குறதல், அதோட லிக்னோ செல்லுலோசிக் பயோமாஸ் தாவர புற்களிலிருந்து தயாரிக்கிறதுக்கு நிதி உதவி பண்ணுறது, கோபார்த்தன் திட்டம் 2018 கால்நடைகளுடைய சாணத்திலிருந்து பயனுள்ள உரம், உயிரி வாயு, உயிரி சிஎன்ஜி தயாரித்தல் இதுக்கு வந்து பயன்படுத்துறது. அப்புறம் வந்து பயன்படுத்திய சமையல் எண்ணெய் மறுபயன்பாடு செய்தல், பயோடீசல் சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் பல்வேறு நாடுகளோட சேர்ந்து கூட்டாகவும் செயல்பட்டு உயிரி எரிபொருள் பயன்பாட்டை அரசு ஊக்குவித்து வர்றாங்க. நாமும் இந்த நாளில் நம்முடைய பங்களிப்பாக உயிரி எரிபொருள் பயன்பாட்டிற்கு ஆதரவு தந்து பூமி தாயை பாதுகாக்க ஒன்றுபட்டு செயல்படணும். அதுதான் நாம் செய்ய வேண்டியது, அப்படிதானே?

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம் கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
1: முத்தமிழும் முக்கடலும் கொஞ்சம் குமரியில் எப்பொழுதும் உடனிருந்து இனிமை சேர்க்கும் கானங்களின் அலைவரிசை குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் 1:11. வணக்கம் அன்பு நேயர்களே. அன்பு தோழியரின் அனுபவ கருத்துகளால் வளரும் சிந்தனை களம் இது. ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இன்று உலக உயிரி எரிபொருள் தினம். புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு நாம நிறைவேற்ற வேண்டியது என்னென்ன, என்ன முக்கியமான கடமைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நிறையவே பேச போறோம். புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னா என்னங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு இதெல்லாம் தான். அப்போ அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். நிலக்கரியை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்னா மின்சாரம் நமக்கு நல்லாவே தெரியும். பெட்ரோல் வாகன எரிபொருளா நிறையவே பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வாகனங்கள் நிறையவே கூடியிருக்குது இல்லையா. இயற்கை எரிவாயு, சமையல் கேஸ், இதெல்லாம் எப்படி தான் நம்ம சிக்கனமாக செலவழிக்கிறது. தினசரி வாழ்க்கையில் எரிபொருள் சிக்கனம் எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்க, எந்தெந்த வகையில் நம்ம வந்து சிக்கனமாக இருந்தால் இந்த உயிரி எரிபொருள் தினத்தில் எரிபொருள் பயன்பாட்டை நம்மளால் குறைச்சிக்க முடியும். நமக்கும் அது பிரயோஜனம் இல்லையா, நமக்கும் காசு மிச்சப்படும், அதே மாதிரி நம்ம வந்து உலகத்திற்கும் நன்மை செய்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தோழியர் சொல்லுங்கள். நம்முடைய நிலைய தொலைபேசி எண்கள் இதோ உங்களுக்காக. 260-240 ஒரு எண், 290-722 முன்னிணைப்பு எண்ணா 0-462 சேர்த்துக்கோங்க. அலைபேசி எண் இதோ 890-325-70-39. வாங்க பேசலாம். வணக்கம் அந்த தோழி, யார் வந்திருக்கீங்க இங்கிருந்து?
2: வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா, சொல்லுங்கம்மா.
2: சரிங்கம்மா.

0: நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதே தோழி, என்னாச்சு?
1: நம்ம பக்கத்துல இருக்க இடத்துக்கெல்லாம் வண்டியில போறதவிட நடந்து போலாம் மேம்.
0: சில பேர் வந்து பக்கத்துல இருக்கும் கடை, ஆனா ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே முறுக்கிட்டு போய் ஏதாவது சாதனம் வாங்கிட்டு வருவாங்க
1: மேம். நேரம் போகாமலே அப்படி போறாங்க மேம், அப்படியே ரவுண்ட் வெயிட் வரலாம்.
0: ஓ அப்படி அப்படி எல்லாம் போக கூடாது இல்லையா?
1: ரொம்ப மோசமாயிட்டாங்க மக்கள். இப்படியும்
0: எரிபொருள் சிக்கனத்தை எப்படி கடைபிடிக்கலாம் லட்சுமி மா தான் சொல்லி தரணும். நல்லா இருக்கும்மா, நீங்க நல்லமா இருக்கீங்களா? ஓ சகோதரி சொல்லிருக்காங்க. நன்றிமா.
1: காலையில அவசரத்துக்கு படபடா பண்ணிரலாமா?
0: சரி.
1: ரெண்டாவது சமையலுக்கு வந்து அடுப்புதான்.
0: அப்படியா? சரிமா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம், வாங்க பேசலாம். சமையல் முடிச்சிடலாம் இல்லையா? எல்லாத்தையும் சரியா ரெடி பண்ணிட்டு தொடங்கிட்டோம்னா எரிபொருள் சிக்கனம் ஆயிடும். தெளிவான திட்டமிடல். சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. நிறையவே சொல்லிருக்கீங்க. சரி சரி. ஓ சரி.
1: ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அதுல போயிரும்.
0: சரிமா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நிறைய சொல்லி தந்திருக்கீங்க. நன்றிமா. வணக்கம், வாங்க. வணக்கம், வருக அன்பு தோழி. யாரு எங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். சாமி தோப்புல இருந்து மேகலாமா, சொல்லுங்கம்மா.
2: மேடம், நான் வந்து சமையல் பண்ணும் போது எது பண்ணாலும் மூடி வச்சு சமையல் பண்ணணும். அது பிறகு வந்து சின்ன பாத்திரம் வச்சா சிம்ல வைக்கணும், பெரிய பாத்திரம் வைக்கும் போது வேணா பெரிய இடத்துல வச்சா.
0: ரெண்டு வகையில அது பயன் கொடுக்கும் இல்லையா? நமக்கு வந்து பாத்திரமும் கரிஞ்சு போகாது, பொருளும் நாசம் ஆகாது, அதே நேரம் கேஸும் மிச்சமாகும் இல்லையா? சரி.
2: தேவையில்லாம லைட் போடக்கூடாது, போட மாட்டேன். ஃபேனும் தேவையில்லாம போட மாட்டேன்.
0: சரிம்மா.
2: அப்படியே வைக்க கூடாது.

0: நல்ல சொன்னீங்கம்மா, எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பான ஒரு இதை சொல்லியிருக்கீங்க. இப்போ நிறைய பேர் சிக்னலில் நிற்கும்போது பாருங்கள், முறுக்கிக்கிட்டே நிற்பாங்க. அந்த ஒரு ஒரு நிமிஷத்தை தாண்டி அந்த சிக்னல் நமக்கு விழுறதுக்கு டைம் இருக்கும். அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப செல்ஃப் ஸ்டார்ட் தான் இருக்கும் நிறைய வண்டியில், இல்லையா? அப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி போகலாம். அப்போவும் நமக்கு கொஞ்சம் பெட்ரோல் வந்து மிச்சமாகும், இல்லையா? சரிங்க சகோதரி, நன்றி, மிக்க நன்றி. வணக்கம், வாங்க பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யாருமா? சொல்லுங்கம்மா.
1: அது நம்ம கேஸ் அடுப்புல வந்து சமையல் பண்ண முடிய நேரத்துல கொஞ்சம் அடித்தனமான பாத்திரம் வச்சு பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் அரை வேக்காடு ஆகும் போது நம்ம வந்து சிம்மல வச்சு மூடி வச்சு வேக
0: வச்சாச்சுன்னா
1: வந்து மிச்சப்படும், நமக்கு சாப்பாடும் வெந்து வெந்து கிடைக்கும், ஒரே விதமா கிடைக்கும். அதாவது அந்த பாத்திரத்துக்கு வந்து அளவோடதான் அந்த கூறுக்கு நம்ம எவ்வளவு அடி பாத்திரம் தீ வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துல தான் பாத்திரம் தீ வைக்கணும். அதாவது பெரிய நம்ம வந்து சின்ன பாதா இருக்கும், அப்புறமா வந்து நம்ம கடைகளுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வந்து ஒரு இடத்துல போறோம் சொல்லியாச்சுன்னாக்கா, இப்ப ஒரு நாலு வண்டியில நாலு பிள்ளைங்க போகணும் சொல்லியாச்சு, ரெண்டு வண்டி எடுத்துக்கிட்டு நாலு பேர் ரெண்டு வண்டியில போகணும்.
0: நல்ல யோசனை, நல்ல யோசனை.
1: ஆமா, அப்படி வந்து போகலாம். பின்ன நமக்கு ரொம்ப நேரம் டிராபிக் ஆயிட்டு இருக்க கூடிய நேரத்துல அந்த சிக்னல் பண்ண கூடிய நேரத்துல கொஞ்சம் மூவ் பண்ணாம ஆஃப் பண்ணி போட்டுக்கிட்டு அந்த சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறமா மூவ் பண்ணி போயாச்சுங்கன்னாக்கா நமக்கு வந்து எரிபொருள சிக்கனமா செலவு பண்ணிடலாம்.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா நிறைய சொல்லிருக்கீங்க, நன்றி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: கேஸ்ல நம்ம சமையல் பண்ணும்போது எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் சிக்கனமாக இருக்கலாங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி வண்டியில் போகும்போது வரும்போது நம்ம கவனிக்க வேண்டியது அது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, தேவையான பொழுது மட்டும்தான் ஃபேனு, லைட்டு, ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தோழியை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வருமா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் ஒரு தோழியை சந்திச்சுட்டு நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். வருக அன்பின், வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்கம்மா, சொல்லுங்கம்மா.
9: பெரியவளையிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா விஜயம்மா.
9: சிக்கனம் வாழ்க்கையில ரொம்ப அவசியம் மேடம் எல்லாருக்கும். அது காசு போனாலும் நம்ம அந்த பொருட்களாலையும் சேமிக்கிறாங்கிறதையும் புரிஞ்சுக்கிடணும் எல்லாருமே.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
9: பெட்ரோல் செலவு அதை எப்படி குறைக்கிறதுனா, ஒரு சாதனம் நம்ம வாங்கணும்னா முதல்ல நேரமே யோசிக்கணும். 10 பொருள் தேவைன்னா ஒரே நேரமா வாங்குறதுக்கு அனுப்பணும்.
0: கண்டிப்பா.
9: அது அதுல வந்து பெட்ரோல்ல சேமிக்கலாம். ஏன்னா 4 நேரம் போறத ஒரே நேரத்துல கட் பண்ணணும். அதே மாதிரி அடுப்பா இருக்கட்டும், கேஸ் நம்ம இது பண்ணோம்னு வைங்களா, எனக்கு விறகடுப்பு இருக்கு, நான் என்ன பண்ணுவேன், பானையில எப்போதுமே வெண்ணி வச்சிருப்பேன் மேடம்.
0: சரி,
9: அந்த வெண்ணி எல்லாமே இங்க ரெடி பண்ணி சாப்பாடு வைக்கும் போது டிஃபனும் மட்டும்தான் உள்ள பண்ணுவேன். அப்ப அதுக்கு நமக்கு காய வைக்கதா இருக்கு, பருப்பு, எதுக்குனாலும் இந்த வெண்ணியை விடும் போது உடனே அந்த வேலை குயிக்க
0: முடியும் நடக்கும்.
9: ஆமா, எல்லா பொருளையும் கிட்ட கொண்டு வச்சுட்டுதான் அடுப்பு ஆன் பண்ணணும். ஏதோ விறகடுப்பு சமையல் போல பண்ணா அது வீணையதான் எரிஞ்சு போய்கிட்டு இருக்கான். அதை தேவைக்கு மட்டும் கிட்ட நல்ல பண்ணணும், கரண்ட் அடுப்பா இருந்தாலும் அப்படிதான்.
0: சரி
9: சரி, நீ இப்படி பண்ணிக்கிட்டு அடுத்து மின்சாரம் முடிஞ்ச வரைக்கும் பகல் நேரத்துல ஜன்னல்களை திறந்து போட்டு ஃபேன் ஓட விடாம நம்ம சேமிக்கலாம். அதே மாதிரி இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன சைக்கிள் தான், பெரிய பையன் தான் ஆனா சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம். வண்டியில போக கூடாது, சைக்கிள் சவுட்டாதான் உனக்கு ஆரோக்கியம், இது வந்து எவ்வளவு நமக்கு உடம்பு உழைப்பு.
0: சரி,
9: எப்பவுமே வண்டி வண்டின்னு நம்ம இருந்தா அது நோய் தான், நம்மள ஊதாரியா இருக்கிறோம்னு சொல்லி கொடுத்து

0: எனக்கு நிலமே சைக்கிள்,
1: சரி சரி
0: அந்த
1: சரி.
0: மாதிரி வாங்கி கொடுத்துருக்கு மேடம்.
1: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா கேட்குறதுக்கு. நன்றிம்மா, மிக்க
0: நன்றி
1: மகிழ்ச்சி.
0: மேடம்.
1: நன்றி. வணக்கம்,
2: வணக்கம்.
1: யார் பேசுகிறீங்க, இங்கேருந்து பேசுகிறீங்க, சொல்லுங்க.
2: நான் சிங்காரம் ராதா.
1: சொல்லுங்கம்மா ராதாம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்களும் நலமா இருக்கீங்க தானே?
2: நல்லா இருக்கும்.
1: சொல்லுங்க, உங்க வீட்டுல நீங்க எப்படி எரிபொருளை எப்படி சிக்கனமா கையாளுறீங்க சொல்லுங்க.
2: நான் வந்து பெரிய காலத்துல விடும் போது கொஞ்சம் கேஸ்ல வைக்கிறது. நான் வந்து அடுப்புல சோறு வைக்கிறது, மீன் இருந்தா மீன் அடுப்பு வைக்கிறது, அதோட அப்படியே
1: சரிம்மா.
2: சிக்கன் தான்.
1: சரிங்கம்மா, நல்லா இருக்கோம்மா. நன்றிம்மா, நன்றி.

0: இ படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டோம் இல்லையா. இயற்கையோட வாழ்க்கை எப்போதும் இணைஞ்சிருந்தாலே நமக்கு வந்து தேவைகள் நிறைய குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையிறது தான் இந்த எரிபொருளும் கூட. நம்ம எந்தெந்த வகைகளில் எரிபொருளை நம்ம குறைவாக செலவழிக்கலாம், சிக்கனத்தை அதில் எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறதுன்னு தான் தோழியர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 1:30 ஆயாச்சு, இன்னும் நமக்கு 15 தான் இருக்குது இல்லையா. இதுக்குள்ளே தோழியர் வந்து சொல்லிகிட்டே இருக்கிற கருத்துக்களில் நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையவே கேஸ் பற்றி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மின்சாரத்தை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறதுங்கிறத லைட்டு, ஃபேன், ஏசி வச்சு சொல்லியாச்சு. இன்னும் நிறையவே நம்ம மின்சாரத்தை வச்சு பயன்படுத்துகிறோம் இல்லையா, மோட்டார், அப்புறம் ஃப்ரிட்ஜு, டிவி, இதெல்லாம் எப்படிலாம் சிக்கனமாக கையாளுறது, எப்படி தேவைக்கு நம்ம மட்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வரும் தோழியர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம், வாங்க. எங்கேருந்து யார் பேசுகிறீங்கம்மா?
4: குட்டாரத்துலேருந்து
0: யாருங்கம்மா?
4: ஆஷா.
0: ஆஷா, ம், சொல்லுங்கம்மா. கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது சகோதரி, நீங்க பேசுறது பரவாயில்ல. அவங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்த சகோதரி பேசலாம். வணக்கம், வாங்க.
5: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். யார் மேடம் பேசுறீங்க மேடம்? சொல்லுங்கம்மா சுல்தானிமா, என்னெல்லாம் சிக்கன கடைபிடிக்கிறீங்க எரிபொருள்ல?
5: எரிபொருள் இந்த எனக்கு இந்த வேணா ஃபேன் ஓடிட்டு இருக்கிறது பிடிக்காது.
0: சரி,
5: ஆள் இல்லாம அந்த வீட்டுல லைட் அந்த ரூம்ல போடக்கூடாது. நமக்கு தேவை இருந்தா போடணும், இல்லாட்டி இந்த ரூம்ல லைட் போடாம நம்ம வந்துடணும். வேற இந்த கேஸ் வந்து ரொம்ப, அதாவது ஒரு பொதி பொதிச்ச உடனே நான் ஸ்லோ ஆக்கிருவேன். ஸ்லோ ஆக்கி அதுக்கு ஒரு பிளே ஒரு மூடி போட்டு அதுல ஒரு சட்டில தண்ணி வச்சு வச்சிருவேன். வேற ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்னைக்குனாலும் எடுத்தாலும் இதே மாதிரி கொதிக்கும் போது இப்படி மூடி போட்டு அதுக்கு மேல வச்சா அந்த டெம்பரேச்சர் நம்ம வீட்டு டெம்பரேச்சருக்கு ஆயிரும்.
0: சரி,
5: அத வந்து டைரக்டா கொண்டு அடுப்பு மேல வைக்க கூடாது. அனாவசியமா மெயின் எங்க ஊர்ல இந்த கரண்ட் பில்லு, லைட், இந்த இது கரண்ட் பில்லு தான் அனாவசியமா ஓடிட்டு இருக்கும். ஃபேனை பார்த்து பார்த்து ஆஃப் பண்ணணும். ஆள் இல்லையா, ஆள் இல்லையான்னு பேசா லைட்டு ஃபேனு எல்லாம் இருப்பாரு. அதுக்காக சுட்டி நம்ம லைட்டே போடக்கூடாதுன்னு இல்லை. சாயங்காலம் ஆனோடனே தெருவாசல லைட்டு போடத்தான் செய்யணும். அது பூச்சி போட்ட வர ராத்திரி 10 நமக்கு எப்போ கதவை சத்திரமோ அது வர அந்த லைட்டு எரியும். அதுல நம்ம சிக்கனம் பிடிக்க முடியாது. சும்மா இருக்கிற ரூம்ல லைட்டு போடவே கூடாது, ஃபேனே ஓடக்கூடாது.
0: இப்போ அம்மா கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், ஃப்ரிட்ஜ்ல இருந்து நீங்க ஒவ்வொரு பொருளா சமையலுக்கு எடுப்பீங்களா, மொத்தமா எடுத்து வச்சுக்குவீங்களா, என்ன பண்றீங்க?
5: தப்பு. அதாவது கேஸை எரிய விட்டுட்டு சட்டியை போய் எடுக்க போக மாட்டேன். அதை ஸ்லோ ஆக்கிட்டு பக்கத்துல எல்லாம் வச்சிருப்போம். அப்படித்தான் ஃப்ரிட்ஜ பத்து பத்தே துறப்போம். ஒரு பக்கத்துல என்ன காலையில என்ன இன்னைக்கு காலைல கூட அப்படித்தான் என்ன என்ன என்ன அவ்வளவு பையன் எடுத்துட்டு போய்
0: கத்திரிக்காய்
5: முருங்கைக்காய் அப்படி ஒடுவோம்னா தூக்கம் வர மாட்டேன்.

0: ஒன்று ஒன்றா திறந்து திறந்து எடுத்தோன்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜினால என்ன செய்யும், கரண்ட்டு அதிகமாக செலவழிய ஆரம்பிச்சிடும்
1: அதிகமாக
0: இல்லையா.
1: தான் ஆகும்.
0: சரிங்க சகோதரி, நன்றி.
1: ஒரே குறக்கவும் கூடாது ஃப்ரிட்ஜ.
0: சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில். அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில், 2330 66.
0: வணக்கம் வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் கோச்சலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம், நம்ம துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் ஒண்ணு
0: உண்டு,
1: அந்த வாஷிங் மிஷின் நம்ம எல்லா துணிகளையும் போட்டு அது நச்சுக்கிட்டு துவைச்சது, அதுல வந்து கரண்ட் வேஸ்ட் ஆக கூடாது.
0: சரி சரி,
1: அவசியம் உள்ள துணியா தான் போடணும். எல்லா துணிகளையும் மாறி போடுவாங்க. அது என்ன செய்யணும், நம்ம கப்ப கொஞ்சம் இப்ப நாயகம் எல்லாம் முடிச்ச துணிகளை இந்த வாஷிங் மிஷின்ல போட கொடுக்க மாட்டேன். காரணம் நான் சொல்லி
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரிங்கம்மா, நன்றிம்மா.
1: நன்றி.
0: ஏன்னா நம்முடைய மோட்டர் வந்து பம்ப் பண்ணி மேலே கொண்டு வருது இல்லையா, பூமிக்கு அடியிலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வருது. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் நம்மளோட நம்ம மேலே வச்சுருக்கிற டேங்க் வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு தடவை நம்ம நின்று வாட்ச் பண்ணோன்னா அது எவ்வளோ நேரத்தில் நிறையுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ நம்ம அந்த மோட்டர் சுவிட்சை ஆன் பண்ணும்போது அந்த டைமை பார்த்துட்டு இது இவ்வளோ நேரத்துக்குள்ளே நிறையும், நம்ம எவ்வளோ தான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டோன்னா தண்ணியும் வீணாக போகாது, அதே நேரத்தில் கரண்ட்டும் மிச்சப்படும். அதுதான் சகோதரி தெளிவாக சொன்னாங்க. அடுத்த சகோதரி என்ன சொல்ல போறாங்க கேப்போம். வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசலாம் வணக்கம்.
3: வணக்கம்,
0: திலகதிமா சொல்லுங்கம்மா.
3: நாங்க எங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் வந்து இவ்வளவு கரண்ட் வந்த பில்லே பத்தாது.
0: சரிம்மா,
3: அந்த அளவுக்கு தான் நாங்க செலவு பண்ணுவோம் கரண்ட். அப்புறம் மற்றபடி வாகனங்கள் எல்லாம் எங்க வீட்டுல கிடையாது, ரெண்டே பேர்.
0: சரி,
3: ஆனா கேஸ் அடுப்பு இருக்கு, அதுதான் ஒரு பால் காய்க்கிறதுக்கோ ஒரு தோசை சுடுறதுக்கோ இட்லி சுடுறதுக்கோ மட்டும்தான் பயன்படுத்துவோம்.
0: சரிம்மா, டிஃபனுக்காக மட்டும்.
3: மீன் குழம்பு எல்லாம் மண்சட்டியில வச்சு வெளியே அடுப்பு கிடக்கு, பிறவு இருக்கு, அதுல வச்சு பண்ணிக்குவோம்.
0: சரிம்மா,
3: அதுல வரக்கூடிய சாம்பல் இந்த செடிகள்
0: அழகா சொன்னீங்கம்மா. மறுசுழற்சி என்னெல்லாம் எப்படி பண்ணலாம்னு அழகா சொல்லிட்டீங்க சகோதரி, நன்றி.
4: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
9: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
7: செல்
9: 7305365016.
0: நேரத்தை சரி பார்த்துக்கலாம். 1:38 ஆயாச்சு. வணக்கம், போட்டி போட்டுட்டு சகோதரிகள் வந்துட்டே இருக்கீங்க. யார் பேசுறீங்க, இங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க சகோதரி.
10: சாந்தி பிரபானந்த், கீழப்பருவளை மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
10: மேடம், சமையல் பண்ணும்போது எப்பவுமே பக்கத்துல நிக்கணும். நம்ம கீழே ஒருத்தவங்க வந்துட்டாங்க, நான் பேச போயிட்டேன், பக்கத்துல கடை இருக்கு, கடைக்கு போயிட்டேன்னு வச்சுட்டு போனோம்னா சில நேரம் அது கரைஞ்சு ஸ்மெல் அடிச்சுதான் வருவோம். அதனால நமக்கு பாதுகாப்பு குறவு, அதனால வேஸ்டும் ஆகுது கரண்ட்.
0: சரிம்மா,
10: எல்லாமே வேஸ்ட் ஆகுது.

0: அதனால கவனமா நின்று சமையல் முடியற வரைக்கும் பக்கத்துலயே நிக்கிறேன். அயன் பாக்ஸ் வந்து தேவையில்லாம யூஸ் பண்ண மாட்டேன். காலையில வந்து யூனிஃபார்ம் அயன் பண்ணும் போது அந்த அயன் பண்ணிட்டு முடிச்சப்பறம் இருக்க கொஞ்சம் சூப்ல நமக்கு என்னைக்காவது போடக்கூடிய ஒரு துணியை அயன் பண்ணி வச்சிருக்கு.
1: சரி சரி, அந்த சூடை வேஸ்ட் ஆக்க கூடாதுங்கிறதுக்காக அழகா சொன்னீங்க.
0: நன்றி,
1: மிக்க நன்றிமா. வணக்கம், பேசலாம்?

0: வணக்கம், பேசலாம். வணக்கம். இணைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, ஒருவேளை பேச்சிலையும் சிக்கனத்தை கடைபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் பேசுறீங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: வணக்கம் மேடம், யார்? கோட்டார் பகுதியிலிருந்து செல்வி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம், இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்ம பால் இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு எடுத்து சூடாக்குறோம் இல்லையா, அத வந்து எடுத்து ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரம் முன்னாடி எடுத்து நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம்
0: தான் ஊத்தி வைக்கணும்.
1: சரிம்மா. இப்ப இட்லி வைக்க போறோம்னா மாவெல்லாம் எடுத்து 1 ஹவர் முன்னாடியே எடுத்து வச்சிடணும். ஏன்னா அந்த கூலிங்கோட வச்சோம்னா எரிபொருள் ரொம்ப செலவாகும், கேஸ் அதிகமா செலவாகும். அது வந்து ஓவர் கூலிங்கா ஓவர் ஹீட் பண்ணும் போது நமக்கு உடம்புக்கு கெடுதல் வரும் சொல்றாங்க.
0: சரிம்மா, ரொம்ப நல்ல கருத்து சொல்லிருக்கீங்க.
1: எல்லாரும் பண்ணணும். காய்கறிகளுமே அது மாதிரி நார்மல் டெம்பரேச்சர்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணணும் மேடம்.
0: சரிங்கம்மா, மகிழ்ச்சி, நன்றி.
1: டிவி பாக்குறாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து டிவியை போட்டுட்டு அவங்க டிவி பாக்குறதுல வெளியில இருந்து கதை பேசிட்டு இருப்பாங்க, இல்ல தூங்குவாங்க, அந்த மாதிரி நிறைய கரண்ட் வந்து செலவு பண்றாங்க மேடம்.
0: சரிம்மா,
1: அது எல்லாரும் கவனமா இருக்கணும்.
0: சரி, நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் சொல்லிருக்கீங்க சகோதரி, நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: வணக்கம், பேசலாம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்மா, பேசுங்கம்மா.
2: எஸ்எம்.
0: ஆமா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: இமாமா பேசுறேன், இளங்கடையில இருந்து.
0: ஆ, சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சின்னதா இருந்தாலும் சிறப்பான கருத்து, நன்றி. வணக்கம், வணக்கம், வருக. வணக்கம், மீண்டும் ஒரு வாய்ப்பு. வணக்கம்.
3: வணக்கம், நான் தக்கலையிலிருந்து
0: தக்கலையிலிருந்து யாருங்கம்மா?
3: பானு.
0: முதல் முறையா பேசுறீங்களா பானு?
3: தயக்கம்
0: இல்லாம பேசுங்க, வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா.
3: செலவுல சார்ஜ் போட்டுட்டே சார்ஜ் ஆஃப் பண்ணாமே போயிருவாங்க, அது வேஸ்ட் ஆகுது கரெக்ட்.
0: சரிங்கம்மா.
3: அதுக்கப்புறம் வந்து தண்ணிய வந்து சூடாக்கிட்டு கேஸ்
0: ஆஃப் பண்ண மாட்டாங்க,
3: அவங்க போன் பார்த்துட்டு இருப்பாங்க.
0: சரி சரி,
3: இல்லைன்னா பக்கத்து வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க. இது நிறைய மட்டும் பக்கா நிறைய வீட்டுல நடந்துருக்கு.
0: சரிங்கம்மா, நல்ல கருத்துக்கள். சரிங்கம்மா, மிக்க மகிழ்ச்சி, முதல் முறையா பேசிருக்கீங்க. சொல்லுங்க. முதல் முறையா பேசினால் ரொம்ப அழகான கருத்துக்களை சுட்டி காமிச்சிருக்காங்க அந்த சகோதரிக்கு, நம்ம நன்றி சொல்லிக்கலாம். வணக்கம், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
0: சுருக்கமா பேசுங்க, இங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க.
4: டென்ஸ்லி கர்ணதாஸ் சுரப்பிரம். எல்லாரும் எல்லாமே பேசிட்டாங்க, ஆனா எரிபொருள் நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம அடுத்து வர சந்ததிக்கு நம்ம வச்சுட்டு போனோம் கொஞ்சம் அது, அதனால கொஞ்சம் நம்ம சிக்கனமா அதை பயன்படுத்தலாம். சைக்கிள் எல்லாம் இப்ப மாடலா வருது பசங்களுக்கு, டூ வீலருக்கு பதிலா அந்த சைக்கிள் மிதிவண்டி வாங்கி கொடுக்கலாம், எலக்ட்ரிக் மிதிவண்டி அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். நன்றி,
0: மிக்க நன்றி. தொகுத்து சொன்னது மாதிரி கடைசியில முத்தாய்ப்பான ஒரு தகவலோட முடிச்சிருக்கீங்க சகோதரி, நன்றி.
4: நன்றி.

உலகம் எதிர்நோக்கி இருக்கிற மிகப்பெரிய நல்ல மாற்றம் அப்படின்னா பூமி தாயினுடைய இரத்தமான புதை படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கிறது தாங்க. அதுதான் இப்போ நமக்கு ஆகச்சிறந்த சேவை. நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டியதும் கூட. அதை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அன்பு சகோதரிகள். கேட்டுட்டே இருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் சரி, எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். நிறைவு பெறுகிறது இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர்மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடியபோது பலத்த அமளியின் ஊடே நடுவர்மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாதத்தை அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிம வள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 ஆண்டு தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ்மொழி

0: பெரும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ் மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின்போது பேசிய சில உறுப்பினர்கள், இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 ரூபாய் 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17 நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகராக இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள்

0: சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5311 கனடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8000 கனடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: குமரி பண்பலை நூற்றொன்றில் இப்பொழுது பொன்னுமணி படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருக்கும் பாடலை கேட்கலாம்.

0: வரும் என்ன.
1: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க, உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
2: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவமிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க, எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
6: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
3: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
7: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
8: அடுத்த பாடல் பாகுபலி படத்திற்காக கார்த்திக் தாமினி பாடிய பாடல் தான். கார்கி வரிகளுக்கு இசை MM கீரவாணி,

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
1: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 233066.
3: திரை இசையை நிறைவு செய்ய வருகிறார் பொன்னியின் செல்வன், இசை ஏ.ஆர். ரஹ்மான்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

அன்பு நேயர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் இடம்பெறவிருக்கிறது குமரி களஞ்சியம். குமரி பண்பலை நூற்றொன்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்தது திரை இசை.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நேரம் 2:30. இசைத்தென்றல் இன்றைய நிகழ்ச்சியில் திருவையாறு பி.வி. ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். எமி ஜெசித்தே என தொடங்கும் தோடிராகம் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் அமைந்த சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை.

நிறைவு பெறுகிறது இன்றைய இசை தென்றல் நிகழ்ச்சி. அன்பினியர்களே, குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் இடம்பெறவிருக்கிறது குமரி களஞ்சியம். இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி.

வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சிவகங்கை மாவட்டம் வேதியன்றல் 5 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான், விருதுநகர் மாவட்டம் சேதுபுரம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். இளையான்குடி, அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், அரியலூர், காரைக்கால், திருமனூர், வாடிப்பட்டி, பெரம்பலூர், சின்னக்கல்லாறு, பேசின்பாலம், காரைக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கொடைக்கானல், பெரம்பூர், புதுக்கோட்டை, வால்பாறை, சென்னை சென்ட்ரல், சின்கொனா, சோலையாறு, சோத்துப்பாறை, சிவகங்கை, தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், சென்னை பாரிமுனை, ஹைசவுஸ், தீர்த்தாண்டநத்தம், சென்னை, சிதம்பரம், மணலி, ஆயன்குடி, கமுதி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, திருவையாறு, கடலூர் அண்ணாமலை நகர், வளசரவாக்கம், பேராபூரணி, ஸ்ரீமுஷ்ணம், மஞ்சளாறு, வட்டானம், நெற்குன்றம், மாதவரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நத்தம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், மலையூர், திருவாடானை, பள்ளிக்கரணை, முதுகலத்தூர், செம்பரம்பாக்கம், அமைந்தகரை, அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி, சாலிகிராமம், கரம்பக்குடி, மணலி, புதுநகரம், மதுரை, மதுரை வடக்கு, மேட்டூர், தேவக்கோட்டை, ஹோசூர், செங்குன்றம், பள்ளிக்கரணை, மேட்டுப்பள்ளி, நுங்கம்பாக்கம், கடலாடி, நீடாமங்கலம், கொளத்தூர், வந்தவாசி, குடுமியான்மலை, வடபழனி, கொள்ளிடம், தல்லாக்குளம், மடிப்பாக்கம், பெரம்பூர், செங்கம், விம்கோ நகர், கோலியனூர், சூழவரம், மேட்டூர், கும்பகோணம், எண்ணூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் அதிக வெப்பநிலையில் இல்லை. அதிக வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியிருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை பொழிவு, இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12ஆம் தேதியன்றும் 13ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை. 14ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 15ஆம் தேதியன்றும் 16ஆம் தேதியன்றும் இதே வானிலைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 14ஆம் தேதி வரை அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்று உயர்ந்திருக்கும் வாய்ப்புண்டு. வட தமிழகத்தில் அதிக அளவு வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கும், மற்ற இடங்களில் இயல்பையொட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24

4.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:30. ஆகாஷ்வாணி.

ஏற்றும் இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். விவசாயிகளுக்கு தமது அரசு இப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்தாய் உணர்த்து பாடத்தை முதலில் பாட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஆவின் பால் தடையீறி உபயோகம் செய்யப்படுவதை அமெரிக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கமளித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாப்ரதி இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்கள் வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிதாலே பிரதான சுற்று முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை நூற்றொன்று. நேரம் 3:03. ஆரம்பமாகிறது தேநீர் நேரம். இன்று இடம்பெறுவது குமரி களஞ்சியம். முன்னீர் வளைந்த முனையாகி எழில் முத்து குளிக்கும் குமரியாகி தென்னீர் பாயும் வயலாகி வளம் தேங்கி ததும்பும் நாஞ்சிலாகி நெல் விளையும் கழனிகளும் பசுமை நேர்த்தி மிகு தென்னன் தோப்புகளும் சொல்லிசையும் தமிழ்பாட்டும் எங்கும் சொக்க வைக்கும் குமரி நாடே என்கிறார் பன்மொழி புலவர் க. அப்பாத்துரையார். கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நினைவுக்கு வருவது கடற்கரை, அதிலும் முக்கடல் சங்கம் தான், அப்படித்தானே? ஆனால் குமரி மாவட்டத்தோட நிலப்பரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% அதிகமான பகுதிகள் அடர்ந்த காடுகளாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளாலும் தான் சூழப்பட்டு இருக்குது. புவியியல் அமைப்பின்படி மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்முனை குமரி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தானே, இன்னைக்கு குமரி களஞ்சியத்தில் நாம குமரி மாவட்டத்தை பாதுகாக்கிற அரணா இருக்கக்கூடிய மலைகளை பற்றி தாங்க பேச போறோம். முதல்ல அகஸ்தியர் மலையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கன்னியாகுமரி திருநெல்வேலி கேரளா எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த அகஸ்தியர் மலை பகுதி யுனெஸ்கோவின் உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. அரிய வகை மூலிகைகளும் அகஸ்தியர் வழிபாட்டிற்கும் புகழ்பெற்ற இந்த அகஸ்தியர் மலையை பற்றி தான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியிருக்கக்கூடிய வேதம் படத்திலிருந்து பாடல் வருது. வைரமுத்து வரிகளுக்கு

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:11 40 நொடிகள் ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி களஞ்சியம். குமரி மாவட்டத்தில் உள்ள மலைகளை பற்றி தான் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அகஸ்தியர் மலை அப்படிதான் தொடங்கியிருக்கோம் இல்லையா? அகஸ்தியர் மலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பொதிகை மலை, புனிதமான மற்றும் உயரமான மலையும் கூட. இது கடல் மட்டத்திலிருந்து 6129 அடி உயரத்தில் இருக்குதுங்க. சித்த மருத்துவம் மற்றும் தமிழ் இலக்கியத்தின் முக்கிய இடம் பிடித்துள்ள அகத்திய முனிவர் வாழ்ந்த இடமாகவும் இந்த மலை நம்பப்படுது. மலையின் உச்சியில அகத்திய முனிவருக்கு சின்ன கோயிலும் இருக்குது. இது தென்னிந்தியாவின் கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. உலகின் பாரம்பரிய மிக்க பகுதிகளில் ஒன்றான அகஸ்தியர் மலையில 2000-க்கும் மேற்பட்ட அரிதான மருத்துவ தாவரங்கள் மற்றும் மூலிகைகளும் இருக்கு. புலி, யானை, கரடி மற்றும் நீலகிரி வரையாடு போன்ற பல விலங்குகளும் பல்வேறு வகையான பறவைகளும் நிறைய ஊர்வனங்களும் வாழ்கின்றன. தமிழ் இலக்கணம் படைத்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கும் அகத்தியரை தரிசிக்க புனித பயணம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதை சாகச பயணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அபூர்வ மூலிகைகள், மனதை கவரக்கூடிய அருவிகள், சிற்றோடைகள், ஆறுகள், எங்கு பார்த்தாலுமே இயற்கையின் கொடையாக அமைந்த அடர்ந்த மரங்கள், புல்வெளிகள் இவற்றை கொண்ட இந்த பொதிகை மலையே உள்ள அகத்தியர் தரிசனம் பெறணும் அப்படின்னு ஆசைன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப பொறுமையும் வேணும், அதே நேரத்தில் உடல் வலிமையும் வேணும். அப்போ தான் நம்மளால் போக முடியும். எப்படி போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? அதை தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னால் சாமுராய் படத்திலிருந்து ஹரிஹரன் திப்பு குரல்கள்ல பாடல் வருது. வைரமுத்து வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி

களஞ்சியம் நேரம் சரியா 3:21 ஆயாச்சு. யாருக்கு தாங்க ஆசை இருக்காது, இயற்கையோட இயற்கையா எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா அந்த பறவைகள் போல நம்மளும் அந்த மலையோட மலையா நடந்து போய் அகஸ்தியரை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வந்திருக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் முனிவரான அகத்தியரை தரிசிக்கிறதுக்கு கேரள தலைநகரான திருவனந்தபுரம் பிடிபி நகரில் இருக்கக்கூடிய வனவிலங்கு காப்பாளர் அலுவலகத்தில் அனுமதி பெறணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அவங்க சொல்கிற நாளில் போனக்காட்டில் உள்ள வனத்துறை சோதனை மையத்தில் பணம் செலுத்தி அனுமதி சீட்டும் பெற்றுட்டு அங்கிருந்து வாகனத்தில் போய் போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷனில் வனத்துறையினோட வழிகாட்டி காத்துட்டு இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து பயணத்தை மலையில் தொடங்கலாம். முதல்ல அங்கே விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே வழிபாடு செய்துட்டு வேகமாக நடந்து போனோம் அப்படின்னா கரமனையாறு பகுதிக்கு போகலாம். அங்கேருந்து வழியெல்லாம் அருவிகளை ரசிச்சுக்கிட்டே 6 மணி நேரம் நடந்தோம் அப்படின்னா அதிரமலை எஸ்டேட்டுக்கு போயிடலாம். அங்கே உள்ள கேம்ப் ஷெட்டில் தான் இரவு தங்குவோம். ஏன்னா ஒரு நாள் மட்டும் இல்லை, இந்த பயணம் வந்து 3 நாளைக்கு தொடர்ச்சியாக நடக்கக்கூடியது. இப்போ முதல் நாளில் நம்ம வந்து அதிரமலை எஸ்டேட்டில் போய் அங்கே நைட்டு தங்குறோம். மறுநாள் அங்கே உள்ள காவல் தெய்வத்தை வணங்கிட்டு நடைப்பயணத்தை தொடரலாம். கொஞ்ச தூரத்தில் தென்பொதிகையின் மானசரோவரில் குளிச்சுட்டு அவ்வளவு அழகான இடம், அதுலேருந்து கொஞ்ச தூரம் நடந்தோன்னா சங்குமுத்திரை அப்படிங்கிற இடத்த நம்மளால் அடைய முடியும். சங்கு மாதிரியே அமைப்பு இருக்கிறதால தான் இந்த இடத்த வந்து சங்குமுத்திரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது? கடல் மட்டத்துலேருந்து 4000 அடி உயரத்தில் இருக்குங்க. கேரளத்தினரால் இந்த இடத்த எப்படி சொல்லப்படுது அப்படின்னாக்க பொங்காலை பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே தான் அகத்தியருக்கு பொங்காலை போட்டு வழிபாடு செய்கிறாங்க. சங்குமுத்திரையின் மற்றொரு பள்ளத்தாக்கில் தான் தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகுது. அந்த இடத்துக்கு பேர் பூங்குளம் சுனை. சரி, இப்போ சங்குமுத்திரையிலிருந்து இதுவரைக்கும் நம்ம வந்து யார் வேணாலும் நடந்து போகலாம். அதுக்கப்புறமா தான் செங்குத்தான பயணம் தொடங்க ஆரம்பிக்குது. பெரிய பெரிய பாறைகள், மழை நீர் வழியக்கூடிய சாய்வான பகுதிகள் வழியாக தான் நடந்து போகணும். அப்படி நடந்து போகும்போது இப்போ பேசும்போதே மூச்சு வாங்குது. அப்படி நடந்து போகும்போது எப்படி இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லை, நமக்கு சப்போர்ட்டுக்கு இரும்பு கயிறு இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம கவனமாக ஏறி போகணும். அப்படியே 6132 அடி உயரத்தில் இருக்கிற அகஸ்தியரை தரிசிக்கிறதுக்கு போயிடலாம். போகும்போதே பொதிகை மலை தென்றல் அப்படியே நம்மளை வருட ஆரம்பிக்கும். ஆமாங்க, இப்போவும் பொதிகை மலை சாரல்லேருந்து வரக்கூடிய அந்த தென்றலை நம்ம மனசார நினச்சிக்கலாம். அப்படிப்பட்ட பாடல் தான் வரப்போகுது. திருவிளையாடல் படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் எஸ் ஜானகி குரலில் பாடல் வருது. கவியரசு கண்ணதாசனின் கவிதை வரிகள் கேட்போமா?

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
2: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
4: குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். அன்பனியர்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி களஞ்சியம். நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:28 ஆயாச்சு. பொதிகைமலை தென்றல் வருட நம்ம அப்படியே 6132 உயரத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, அந்த சிகரத்தில் தான் சின்ன சோலையில் குருமுனி அகத்தியருடைய ஏகாந்த சிலை நம்ம பார்க்க முடியும். அங்கே கையெடுத்து வணங்கினோம் அப்படின்னா அந்த மலையினுடைய உச்சியில் நமக்கு பிறவி பயனை அடைந்த நிலை ஏற்படும். இந்த உச்சியில் இன்னும் ஒரு அதிசயம் என்னென்னா, திடீர்னு வெயில் அடிக்கும், பலத்த குளிர்காற்று, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா மழையும் சாரலும் கூட ஏற்படும். இந்த விதமான ஆனந்த அனுபவத்தோடு அகத்தியருக்கு ஆராதனை செய்து கூட்டு வழிபாடு முடித்து மிகவும் கவனமாக கீழே இறங்க தொடங்கினோன்னா மீண்டும் அதிரமலை கேம்ப் ஷெட்டை அங்கே வந்து சேர்ந்துடலாம். அங்கேயும் திரும்ப ஒரு வழிபாடு செய்துட்டு 3வது நாளில் 5 மணி நேரம் நடைப்பயணம் செய்து புறப்பட்ட போனக்காடு பிக்கெட் ஸ்டேஷனை அடைய முடியும். 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த அகத்தியர் மலை பயணத்தை 3 பாடல்களுக்கு இடையில் மனதால் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? சுத்தமான காற்று, மூலிகை கலந்த நீர், செல்போன் தொந்தரவு இல்லாத உலகம், பார்க்கும் இடமெல்லாம் பசுமை வெளி, உடலும் உள்ளமும் ஆனந்த அனுபவம் பெறுகின்ற பயணம் இது. அகத்தியர் அருளும் அருள் பயணமும் கிடைக்கட்டும். முயற்சி பண்ணுங்கள். ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் மட்டும்தான் இதற்கான அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணால் எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக, தலைவா தவ புதல்வா அப்படின்னு பாடலால் மனதார அகத்தியரை வணங்கிடுவோமா? அகத்தியர் படத்திற்காக குன்னமுடி வைத்தியநாதன் இசையில் MR விஜயா, B. ராதா குரல்களில் பாடல் வருது, கேட்கலாம்.

0: திருநெல்வேலி.
1: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா? 3:34 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றோடு இணைந்திருக்கிறோம். கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி களஞ்சியம். இன்னைக்கு குமரி களஞ்சியத்தில் நம்ம வந்து மலைகளை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் நமக்கு அரிய வகை பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அகஸ்தியர் மலையை பற்றி, அகஸ்தியரை போய் எப்படி தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்தது நம்ம பேச போகிறது மருத்துவாழ் மலையை பற்றி தாங்க. ஆமாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென் முனையில் அமைந்துள்ள மூலிகை வளம் நிறைந்த புனித குன்று தான் இந்த மருத்துவாழ் மலை. இது அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மலையோட ஒரு பகுதி அப்படின்னும், சித்தர்கள் வாழும் இடமாகவும் அறியப்படுது. நாகர்கோவிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் பொற்றையடி கிராமத்திற்கு அருகில் அமைந்திருக்கிறது மருந்துவாழ் மலை. இந்த மலையின் மற்றொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள பிள்ளைத்தடம் குகையில் ஐயா வைகுண்டரும் தவம் செய்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மலையினுடைய உயர்ந்த முகடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 958 அடி உயரமுடையது. இயற்கை வளம் நிறைந்த இந்த மருந்துவாழ் மலை 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பில் பறந்து விரிந்து கிடக்குது. இந்த மலையில் திருகு மற்றும் சுக்குநாரி அப்படிங்கிற குற்று புல்வகை செடிகளும், வெள்ளை மற்றும் மஞ்சள் செம்முள்ளி குற்று செடிகளும் அடர்ந்து காணப்படுது. சுமார் 134 வகை பறவை இனங்களை இங்கே பார்க்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சிவப்பு தலை பல்லி, பல்வகை ஓணான்கள், பூனைக்காலி போன்ற ஊர்வனங்களும், முள்ளெளி, நரி, பல வகை பாம்புகள், மரநாய்

மிளா போன்றவையும் இங்கே இருக்குது. மூலிகைகள் இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கடல் படத்திற்காக அபய் ஜோத்பூர்கர் ஹரிணி பாடியிருக்கக்கூடிய பாடலை கேட்க போகிறாங்க. வைரமுத்து வரிகளுக்கு இசை ஏ.ஆர். ரஹ்மான். கேட்போமா?

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி காத்திருக்கிறது.

ஷஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?

0: எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில் நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில், 233066.
5: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
6: ஏட்டையா, என்ன கேஸ்? ஏட்டையா,
7: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
8: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
9: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
10: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை, 101.
11: நேரம் 3:42 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 குமரி களஞ்சியத்தில் நாம இன்னைக்கு மலைகளை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். மருந்துவாழ் மலையில் என்னெல்லாம் மூலிகைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னோம் இல்லையா. கல்லரசு, கல்லிச்சி, கருவேல், குடைவேல், கல்லால் போன்ற மரங்களையும், பூமி சர்க்கரை கிழங்கு, கருடன் கிழங்கு, செந்தொட்டி, குறுந்தொட்டி, நிலநெல்லி, மேல்காய் நெல்லி, ஓடு ஒடுக்கி, மலை முள்ளங்கி, மருந்து கூர்க்கன், முறிப்பொருந்தி, சித்திரப்பாலை, பொன் முசுட்டை, ஜலஸ்தம்பினி, மலை சிவனார் வேம்பு, பாறைக்கள்ளி, கொடிக்கள்ளி, நல் நெருஞ்சில், சுருட்டி, கொமட்டிக்கீரை, கல் துயிலிக்கீரை, நேத்திரப்பூண்டு, விஷ்ணு கிரந்தி, கருடக்கொடி, சரக்கொன்றை, இப்படி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். சொல்லவே முடியாத பெயர்கள்லாம், வாய்க்குள்ளேயே நுழையாத பெயர்களோட கூட நிறைய மூலிகை தாவரங்கள் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, கோசிபையும் ஆர்போரியம் அப்படிங்கிற மர பருத்தி தாவரம் இருக்கிறதையும் பதிவு செஞ்சுருக்காங்க ஆய்வாளர்கள். அங்கே போய் அங்கேருந்து வீடியோ எடுத்து இந்த மரப்பருத்தி இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. மலை உச்சிக்கு போகக்கூடிய வழியில் நிறைய கல்வெட்டுகளும் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கதை பாடல்கள்லையும் சரி, சுசீந்திரம் கோவில் ஆவணங்கள்லையும் இந்த மருந்து வாழ் மலையை பற்றிய குறிப்புகள் இருக்குதுங்க. பிள்ளைத்தடம் குகையில் நம்ம ஐயா வைகுண்டர் அந்த தவசு இருந்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த குகையில் ஒரு ஆச்சரியமான ஒன்று நடக்குது. எப்படின்னா, அரபிக்கடல் காற்றுனால வித்தியாசமான தட்பவெட்பம் இருக்கும். அதாவது அந்த குகைக்குள்ள வேற மாதிரியும் குகைக்கு வெளியில வேற மாதிரியும் இருக்கும். அது ஒரு ஆச்சரியம். அது மட்டும் இல்லை, இங்கே உள்ள மண்ணு பார்த்தீங்கன்னா உயிரினங்களுடைய பெருக்கமும் வித்தியாசமாக இருக்குன்னு வியப்படைகிறாங்க. இந்த மலை குறித்து அகில திரட்ட அம்மாவிலையும் சொல்லப்பட்டிருக்கிறதால ஐயா வழி தொண்டர்களுடைய வழிபாட்டில் இந்த மருந்து வாழ் மலை மிகவும் புனிதமான இடமாக தான் அறியப்படுது. அது மட்டுமில்லை, கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மலையோட உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். இந்த குன்றின் தென்மேற்கு பகுதியில் தான் ஐயா வைகுண்டர் உருவாக்கிய சாமி தோப்பு பதியும் அமைந்திருக்கு. நிச்சயமாக மருந்து வாழ் மலைக்கு நம்மளால் போக முடியும் இல்லையா. குறைவான உயரம் தான், அதனால அந்த மூலிகை காத்தாவது நம்ம மேலே படட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதே மாதிரி நம்ம ஐயாவினுடைய அருளும் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஐயா வழி படத்திலிருந்து இப்போது பாடல் வருது, கேட்கலாமா?

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.

0: நேரத்தை சரி பார்த்துக்கலாமா. 3:51 ஆயாச்சு. குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம மலைகளை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததான் நாம எந்த மலைக்கு போக போகிறோம் தெரியுமா? வேளி மலைக்கு தாங்க போக போகிறோம். ஆமாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை பக்கத்தில் உள்ள குமாரகோவில் பகுதியில் 200 உயரத்தில் அமைஞ்சிருக்குது இந்த வேளிமலை. புகழ்பெற்ற குமாரசுவாமியுடைய குடைவரை கோவில் மற்றும் இயற்கை அழகு நிறைந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி தான் இது. வேளிமலைக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த குமாரசுவாமி கோவிலில் முருகன் வள்ளியம்மையோட காட்சி தர்றாரு. வேள் மன்னர்கள் ஆண்ட பகுதியினால வேளிமலை அப்படின்னு பேராச்சுது. வேளிர் மலை அப்படின்னும், முருகன் வள்ளியம்மையுடன் காதல் வேள்வி நடத்திய வேள்வி மலை அப்படின்னும் இந்த மலையை சொல்றது உண்டுங்க. இந்த பகுதியில் வள்ளி குகை, வள்ளி சோலை, கிழவன் சோலை, வட்டச்சோலை அப்படின்னு பல இடங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லை, வள்ளியம்மை நீராடிய வள்ளி சுனையும் அருவியும் கூட இருக்கு. இங்கிருந்து தான் வள்ளியாறு புறப்பட்டு நம்முடைய மாவட்டத்தினுடைய பகுதியை செழிப்பாக்க மாற்றுதுங்க. சரி, இந்த அருவி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு பாறைகளை பிளந்துக்கிட்டு உள்ள வழியாக தண்ணி விழுந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அமைதியான பகுதி, பார்க்கறதுக்கு மிகவும் எழிலானதாகவும் இருக்கும். வேளிமலை குமாரசுவாமி திருக்கோவிலில் தலை விருட்சமாக வேங்கை மரம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேங்கை மரத்திற்கென தனி சந்நிதியும் அங்கே இருக்குது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் முடித்த நிகழ்வு இங்கே ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும். ஒவ்வொரு வருஷமுமே குறவர் மக்கள் தேனும் தினைமாவும் பொருட்களும் இறைவனுக்கு, அதாவது மணமகனுக்கு கொண்டு வருவதும், திருக்கல்யாணத்திற்கு முன்பு நடைபெறக்கூடிய குறவர் படுகளம் அந்த நிகழ்வும் ரொம்ப ரொம்ப ரொம்ப சீரோட சிறப்போட நடைபெறக்கூடிய ஒன்று. நிச்சயமா இந்த கோவிலுக்கும் போகலாம், அதே மாதிரி இந்த வேளிமலையில் இருக்கக்கூடிய அருவியில குளிக்கலாம். அந்த வள்ளியாறு புறப்படுற இடத்தையும் பார்த்து வணங்கிட்டு வரலாம். கந்தன் கருணை இந்த படத்திலிருந்து பி சுசீலா பாடி இருக்கக்கூடிய பாடல் தாங்க இப்ப கேட்க போறோம். கண்ணதாசன் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.
1: விளையாடும் பழனி மலை எங்கள் மலை அம்மே, வெள்ளிமலை

கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகுக்கு அழகு சேர்க்கிற, பெருமை சேர்க்கிற, பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய மலைகளை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதில் மகேந்திரகிரி மலை நமக்கு எல்லையாக இருந்து நம்மளை பாதுகாக்குது. இப்பகுதியில் உள்ள காப்பு காடுகளில் பல்வேறு மூலிகைகளும் மரங்களும் இருக்குங்க. 1654 மீட்டர் உயரத்தில் கம்பீரமாக தோவாளை தாலுகாவில் இருக்குது இந்த மகேந்திரகிரி மலை. இந்த மலையினுடைய சரிவுகளிலிருந்து பரளையாறு மற்றும் பழையாற்றின் சில கிளை மூலங்கள் உருவாகுதுங்க. இம்மலையினுடைய அடிவார சரிவில் தான் ISRO ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ், அதாவது இஸ்ரோவின் உந்து விசை மையம் அமைந்திருக்குது. இங்கு ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள்களுடைய உந்து விசை அமைப்புகளுக்கான சோதனைகள் செய்யப்படுதுங்க. ஆன்மீக மற்றும் இலக்கிய நூல்களில் குறிப்பிடப்படக்கூடிய மகேந்திர பர்வத்துடன் தொடர்பு படுத்தியும் இந்த மலையை சொல்றாங்க. மத்வ மதத்தைச் சேர்ந்த துறவி ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர் தம்முடைய நூலில் இந்த மலையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். ராமாயண கால வரலாற்று சிறப்புகள் கொண்டதாகவும் இந்த மலையை பற்றி குறிப்பிடுகின்றனர். மலைகளும் காடுகளும் ஆறுகளும் இறைவனும் இயற்கையும் நமக்கு தந்த அருட்கொடை, அப்படிதானே? அவற்றை பாதுகாக்கிறதும் தீங்கு ஏதும் செய்யாம வாழ்றதும் தான் நம்முடைய கடமை. இயற்கையை நேசிப்போம், இறைவனாய் பூசிப்போம் என்றும் எப்பொழுதும். நிகழ்ச்சியில நிறைவான பாடலா ஒரே வானம் ஒரே பூமி படத்துல இருந்து ஜாலி ஆபிரகம் வாணிஜெயராம் பாடியிருக்கக்கூடிய பாடல் வருது. கண்ணதாசன் கவி வரிகளுக்கு இசை MS விஸ்வநாதன்.

பிரிகிறது இன்றைய குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு ஒய் கிருபா கணேஷ். எப்பொழுதும் இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கை

நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:03.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்கிற நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2015 முதல் லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு பெரும் பயன் தந்து வருகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சகத்தால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மத்திய ஒருங்கிணைப்பு முகமைகளின் வாயிலாக இந்த திட்டம் உறுதியான தரமான வீடுகளை நகர்ப்புற பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நிதியுதவியுடன் வழங்கப்பட்டு வருகிறது. 2011 கணக்கெடுப்பின்படி நகர்ப்புற பகுதிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருகின்றன. இந்த திட்டம் 4 கட்டங்களாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. பயனாளிகள் மேற்கொள்ளும் கட்டுமானங்கள் அல்லது தரம் உயர்த்துதல், மலிவு விலையில் வீட்டு வசதி திட்டம், நகர்ப்புற வாழ்விட மறுமேம்பாடு மற்றும் கடனுடன் கூடிய மானியம் என இந்த திட்டம் பல மட்டங்களில் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகிறது. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் கட்டப்படும் அனைத்து வீடுகளிலும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, மின்சாரம், சமையலறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து தரப்படுகின்றன. பெண்கள் பெயரில் இந்த திட்டம் தொடரப்படுவதை ஊக்குவிப்பதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் என்னும் நோக்கம் உறுதி செய்யப்படுகிறது. பெண்கள், மூத்த குடிமக்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், திருநங்கைகள் உள்ளிட்டோர் பயனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் சலுகைகளும் முன்னுரிமையும் இந்த திட்டத்தில் வழங்கப்படுகின்றன. பயனாளிகளுக்கு பாதுகாப்பும் கண்ணியமான வாழ்க்கையும் இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக கொண்டு நிறைவேற்றப்பட்டு வருகிறது. புவியியல் அமைப்பு, நிலப்பரப்பு, பொருளாதார நிலை போன்ற அம்சங்களின் அடிப்படையில் இந்த திட்டம் வீடுகளின் கட்டுமானத்தை தீர்மானிக்கிறது. குடிசைகள் இல்லாத மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர், குறைந்த வருமானம் ஈட்டுவோர், நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் என பயனாளிகள் அடையாளம் காணப்பட்டு 6.5%, 4%, 3% என வட்டி விகிதத்தில் மானியம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் குறைவாக இருப்பின் அவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவாக கணக்கிடப்படுவார்கள். ஆண்டு வருமானம் 6 லட்சம் எனில் குறைந்த வருமானம் ஈட்டுவோர் என்றும், 12 லட்சம் முதல் 18 லட்சம் வரை உள்ளோர் நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் பிரிவில் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். இந்த மானிய

0: சேவகங்களை பயனாளிகளுக்கு வழங்கவும், முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிறுவனம், தேசிய வீட்டு வசதி வங்கி, மத்திய ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட அமைப்புகள் ஒருங்கிணைப்பு முகமைகளாக செயல்படுகின்றன. அனைவருக்கும் வீடு என்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் மலிவு விலை வீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மத்திய அரசு வீட்டிற்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை உதவி வழங்குகிறது. தகுதியான குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த தனி நபர்கள் வீடுகள் கட்டவும் வீடுகளை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த தொகை வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் அல்லது மூத்த குடிமக்கள் பெயரில் மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் முடிந்த வகையில் தரைத்தளத்தில் அமைந்திருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோல் கட்டுமானங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் அமைந்திடவும் கவனம் செலுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பயனாளிகளின் குடும்பத்தினர் எவரும் இந்தியாவில் எங்கும் சொந்தமான தங்குமிடம் வைத்திருத்தல் கூடாது. பயனாளிகள் வேறு ஏதும் மத்திய மாநில கடன் மானிய திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடாது. பயனாளிகளின் பெயரிலோ குடும்பத்தினரின் பெயரிலோ சொத்து ஏதும் இருத்தல் கூடாது. இந்த பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டமானது இரு பிரிவுகளாக இயங்குகிறது. நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை மக்களுக்காகவும், கிராமங்களில் வசிக்கும் வசதியற்றோருக்காகவும் என இரண்டு வகைகளாக கவனம் செலுத்தப்படுகின்றன. அவற்றின் கீழ் வழங்கப்படும் மானியங்களும் கடன் வசதிகளில் வெவ்வேறு அளவுகோல்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தால் பல கோடி மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா குறித்து இன்று நாம் தெரிந்து கொண்டோம்.
1: நேரம் இப்போது 4:40. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை கேட்டோம். நீர்களே, குமரி பண்பலை 101 இனி கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் தலைவா படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் நா முத்துக்குமார்.

நேர்மிப்போது 4:14. இனிமையான இந்த மாலை நேரத்தில் நம் மனதோடு இசை பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை.

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் தனி ஒருவன் படத்திற்காக ஹரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடியது. பாடலுக்கு வரிகளும் இசையும் ஹிப்காப் தமிழா.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேரம் இப்போது 4:19. நீர்களே, இனிமையான இந்த மாலை நேரத்தில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் போகன் படத்துக்காக லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் பாடியது. பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் தாமரை.

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் விவசாய சாகுபடி அனுபவங்கள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இறைச்சிக்குளம் ஏ அப்பன் பிள்ளை அவர்கள். அமுது சுரபி, இதில் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மண் பரிசோதனையின் அவசியம் குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர். திரைசையில் இனிவரும் பாடல் கடைக்குட்டி சிங்கம் படத்திற்காக வி பிரசன்னா பாடியது. பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் யுகபாரதி.

நேர்களே, இதுவரை திரைசை கேட்டு மகிழ்ந்தோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 4:30. நேர்களை இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது.

0: வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஒபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியாச்சி தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நெஞ்சோடு நீங்காத நேசமாய், நினைவோடு கலந்திட்ட வாசமாய், உங்களுடன் உறவாடிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 5:03.

இனிமையான இந்த மாலை வேளையில் நம் காதோரம் இசைத்து மனதோடு மனம் வீச வருகிறது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரைசைச்சரம். நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் காவல்காரன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடி, வரிகள் வாலி. பார்த்தவுடன் கண்களில் உறைந்து விடுகிறாய், அன்பை நினைத்தவுடன் நெஞ்சத்தில் குடிகொள்கிறாய், அன்பினால் ஆடிடும் ஆசை மனம் தந்தாய் எனக்காக.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேர்மை போது 5:10. நேர்களே, இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் அண்ணன் ஒரு கோவில் படத்திற்காக பி. சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன். ஒரு கொடியில் பூத்த இரு மலர்கள், தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்பார்கள். தாயோடு தந்தையாக பாசம் எனும் மேடையில் அண்ணன் தங்கை மனதை பறைசாற்றும் இனிய பாடலிதோ.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போது 5:16. நீங்கள் இனிமையான இந்த மாலை நேரத்தில் நம் மனதில் வருடும் இனிய பாடல்கள் முள்ளிச்சரமாக

நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அடுத்த வாரிசு படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பஞ்சு அருணாச்சலம். அன்பே என் வாழ்வின் வரம் நீ, என் பாடலின் ராகம் நீ, என் உடலும் நீ, உயிரும் நீதான். காலங்கள் சென்றாலும் காதல் மறைவதில்லை. நாளும் உன் நினைவுகளில் தூக்கமும் தூரமானது என்னில்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

நேரம் இப்போது 5:22:30. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் சிவா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே.எஸ். சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் புலமை பித்தன். இரு பார்வைகள் இங்கே பரிமாறிட மன ஆசைகள் ஆயிரம் ஆயிரம், கீர்த்தனைகள் இசைக்க இதயத்தில் உன் குரல் கேட்கிறதே அன்பே, இருவழி வழியே நுழைந்தது நீதானா?

நீங்களே இனிமையான இந்த மாலை நேரத்தில் நம் காதோரம் இசைத்து மனங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பாட்ஷா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து. நினைவுகள் நெஞ்சிருக்கும் வரை அன்பே காதோடு உன் குரல், கண்ணோடு உந்தன் பிம்பம், அடிமனதின் ஆசைகள் அலையாய் பொங்கிட இதயமும் துடிக்க இருவிழி மயங்கிடும் மாயம்தான் என்னவோ

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: நேர்மை போது 5:34 நாற்பது நொடி. நீங்களே இனிமையான இந்த மாலை வேளையில் குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கஜினி படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் நா முத்துக்குமார். உடல் முதல் உயிர் வரை தந்தேன் உனக்காக, மரம் கொத்தியே என் மனம் கொத்தி போனாயே, என் உள்ளம் உலகம் யாவும் நீயாகிட, நாளும் உனையே சுற்றி வரும் என் இதயம்.

நினைவுபடுத்துகின்றோம். நேர்லே இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் விவசாய சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இறைச்சிக்குளம் ஏ அப்பன் பிள்ளை அவர்கள். அமுதசுரபி இதில் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் மண் பரிசோதனையின் அவசியம் குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

நேர்மிப்போது 5:41:40. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் வேலாயுதம் படத்திற்காக சங்கீதா ராஜேஸ்வரன் பாடியது. பாடலுக்கு இசை விஜய் ஆண்டனி, வரிகள் விவேகா. என் பெயர் மறந்து போனது உன்னை கண்டதால், காதலும் கரை புரண்டு ஓட கட்டுத்தறியானது என் மனம், என்ன மாயம் செய்தாய் அன்பே.

Do it. நேர்களே, மாலை நேரத்தில் நம் மனங்களை காந்தமாய் கட்டி இழுத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் அச்சம் என்பது மடமையடா படத்திற்காக சத்யபிரகாஷ் சாஷா திரிபாதி பாடியது. இசை ஏ.ஆர். ரஹ்மான், வரிகள் தாமரை. கண்களின் வழியே உந்தன் கனவுகள், பேசாத மௌனம் என்னை சாய்க்க, மட்டற்ற காதல் மனதில் ஊற்றாக, பறவை போல் ஆகிறேன் உன்னால்.

நேரம் இப்போது 5:53. இனிமையான இந்த மாலை வேளையில் நம் காதோரம் இசைத்து மனங்களை வருடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரைசை சரம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் இட்லி கடை படத்திற்காக தனுஷ் அறிவு பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், வரிகள் தனுஷ். இயற்கை இறைவன் நமக்கு தந்த இனிய வரம், பரந்து விரிந்த வானம், விரிந்த கடல், தவழ்ந்திடும் மேகம், தன்னொளி வீசிடும் நிலவு, ஆடிடும் கொடிகள், அழகிய நதிகள், பச்சை பசியலென பரந்த புல்வெளிகள் யாவும் இறைவன் அனைவருக்கும் தந்த அரிய பரிசு.

0: நேயர்களே, இதுவரை உற்சாகத்துடன் கேட்டு மகிழ்ந்தது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரையிலான திரிசைச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6 மணி. பண்பலை 101 இனி வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகளின் நேரம் சொல்லும் நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: நாகர்கோவில் ஸ்ரீனிவாச இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், ஏரிக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
0: நீங்களே இன்று மாலை மணி 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்றிரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் என்று, 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் சுமன் அவர்கள், 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் விவசாய சாகுபடி அனுபவங்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இறைச்சிக்குளம் ஏ அப்பன் பிள்ளை அவர்கள், அமுது சுரபி, இதில் பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் மண் பரிசோதனையின் அவசியம் குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பிசாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 8:30 திரையிசை, 9:15 செய்தி சுடர், 9:30 திரையிசை, இன்றிரவு 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேரம், 10:20 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு

0: தப்பு இராது. இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை. பொது அறிவு வினா விடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை. காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம். அணைகளில் நீர்மட்ட விவரம். திரையிசை ஆகியன கேட்கலாம். 8:30 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. 10:30 என்று மேலமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இதில் பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். முற்பகல் 11:00 ஏக்சூர். தொடர்ந்து குமரி பண்பலையுடன் இதில் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சபையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பக்கவாதம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நிகழ்ச்சிகளையும் மறவாமல் கேளுங்கள்.
1: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அஞ்சியனம் கான அட்மிஷன் நடக்குது.
2: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
1: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்

0: update in the discussions on key bills. Mr. Birla was speaking during the Business Advisory Committee meeting held at Parliament House. Speaking to reporters at the Parliament premises after the BAC meeting, Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju appealed to the opposition to allow the House to function so that Union Home Minister Amit Shah can make a statement about the students' protest and address all concerns raised by the opposition members. The student agitation in Jharkhand over alleged irregularities in recruitment examinations continued on the 17th consecutive day today. Police used water cannons as protesting students marched towards the State Assembly in Ranchi. The protesters are demanding cancellation of the JSSC CGL examination and a CBI probe into the alleged irregularities. The government claims that most of the students' demands have been accepted, but the protesters remain firm on their key demands. The 80th Independence Day celebrations this year will highlight Yuva Shakti and the contribution of young India towards building a Viksit Bharat by 2047, along with the commemoration of the 150 years of the national song Vande Mataram. Briefing media in New Delhi today, Defence Secretary Rajesh Kumar Singh said the celebrations will be led by Prime Minister Narendra Modi from the historic Red Fort. The Prime Minister will unfurl the national flag and address the nation. For the first time, the national song will be sung from the ramparts of the Red Fort during the Independence Day ceremony. The ongoing Har Ghar Tiranga campaign is gaining significant momentum across the country, inspiring citizens from all walks of life to come together in a collective celebration of India's national pride and spirit of unity. Prime Minister Narendra Modi has urged citizens to participate enthusiastically in the movement and renew their collective resolve to contribute towards building a Viksit Bharat. Prime Minister Narendra Modi met the medalists of the Commonwealth Games 2026 at his residence in New Delhi yesterday. During the interaction, the medal winners shared their experiences from the Games with the Prime Minister. Mr. Modi congratulated athletes for bringing glory to the nation, expressed confidence in their future victories.
1: स्पोर्ट्स व्यवस्था एक बात है, लेकिन देश मेडल तब प्राप्त करता है जब देश में स्पोर्ट्स कल्चर बनता है। दोस्तों, आपने बहुत बड़ा काम किया है, देश का नाम रोशन किया है, आपको मैं बहुत बधाई देता हूं और आप विश्वास कीजिए, आगे भी आप विजयी होंगे।
0: The FIH Hockey Men's and Women's World Cup 2026 will feature a revamped competition structure with the traditional quarterfinal stage scrapped and the top two teams from each of the two crossover pools advancing directly to the semi-finals. Belgium and the Netherlands will jointly host the tournament from the 15th to 30th of this month. India's men have been drawn alongside England, Pakistan and Wales in Pool D, while the Indian women will face China, England and South Africa in their Pool D campaign. And with that, we end this news bulletin.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. செய்தி செய்திகள். தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி குறித்த அறிவிப்பு. தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி வரும் அக்டோபர் 31 வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கோவில்பட்டி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் சே சுரேஷ்குமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறையானது 2026 ஆகஸ்ட் 1 முதல் 2026 அக்டோபர் 31 வரை தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டியை அறிவித்துள்ளது. இதன் தலைப்பு, அன்னை பூமிக்கு ஒரு கடிதம், இயற்கையை பாதுகாக்க எனது உறுதிமொழி என்பதாகும். இந்த கடிதத்தை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இவற்றில் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதி முதன்மை அஞ்சல் துறை அலுவலர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 602 என்ற முகவரிக்கு வரும் அக்டோபர் மாதம் 31 அனுப்பி வைக்க வேண்டும். உரையின் மேல் அஞ்சல் துறை கடித போட்டி என்று குறிப்பிட வேண்டும். போட்டியில் அனைத்து வயதினரும் பங்கேற்கலாம். 18 மற்றும் 18 மேல் என இரு பிரிவுகளில் உள்நாட்டு கடித போட்டி, கடித உரைப்பிரிவு போட்டிகள் நடைபெறும். கடித உரைப்பிரிவில் பங்கேற்போர் A4 அளவிலான வெள்ளைத்தாளில் அதிகபட்சம் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமலும், உள்நாட்டு கடித பிரிவில் பங்கேற்போர் அதிகபட்சம் 500 வார்த்தைகளுக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அஞ்சலகங்களில் விற்கப்படும் கடித உரை அல்லது வேறு உரைகளில் தேவையான அளவு அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட கடித உரைகள் மற்றும் அஞ்சல் உரைகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும்.

போட்டியில் பங்கேற்போர் தங்களது கடிதத்தின் மேல் 2026 ஜனவரி 1 அன்று என் வயது 18 மேல் அல்லது 18 கீழ் என்பதை சான்றளிக்கிறேன் என்ற வாசகத்தை கட்டாயமாக எழுதி கையொப்பமிட வேண்டும். மாநில அளவில் வெற்றி பெறுவோருக்கு முறையே 25,000, 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் பரிசளிக்கப்படும். தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு 50,000 ரூபாய், 25,000 ரூபாய், 10,000 ரூபாய் வழங்கப்படும். கடிதங்களை வரும் அக்டோபர் 31 தேதிக்குள், அதாவது 31/10/2026 அனுப்ப வேண்டும். அதன்பின் பெறப்படும் கடிதங்கள் போட்டிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு மக்கள் நீதிமன்றம் குறித்த அறிவிப்பு. சிறப்பு மக்கள் நீதிமன்றம் பங்கேற்பு, நீதி மற்றும் நீதியை மக்களின் இருப்பிடத்திற்கே கொண்டு சேர்த்தல் ஆகிய தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுக்கும் வகையில் மத்தியஸ்தம் மூலம் தீர்வு காணுதல் மற்றும் தகராறுகளை இணக்கமாக தீர்த்தலுக்காக உச்சநீதிமன்றம் சமாதான் சாம்ரோஹ் எனும் நிகழ்வு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 21 தொடங்கி இம்மாதம் 21, 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் நிறைவடைகிறது. இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் பரஸ்பர ஒப்புதலின் அடிப்படையிலான தீர்வு வழிமுறைகள் மூலம் இந்திய உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு இணக்கமான தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அனைத்து வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினர்களும் இந்த முன்னெடுப்பின் கீழ் தகராறுகளை திறம்பட தீர்ப்பதற்கு தீவிரமாக பங்கேற்று பங்களிப்பை நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வழக்கு தரப்பினர்கள் நேரடியாகவோ அல்லது இணையதள வசதியான காணொலி மூலமாகவோ ஆஜராகி தங்களது பிரச்சினைகளை சமரசமாக தீர்த்துக் கொள்ளலாம். சம்பந்தப்பட்ட தரப்பினர் தங்களது கோரிக்கைகளை செயலாளர், கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, மாவட்ட நீதிமன்ற வளாகம், நாகர்கோவில் என்ற முகவரியை தொடர்பு கொண்டு தெரிவிக்கும்படி கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் முதன்மை மாவட்ட நீதிபதி கேட்டுக்கொள்கிறார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மை போது 6:15.

0: இனி மென்மையாய் நம் மனங்களை வருட வருகிறது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305365016.
9: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
10: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
10: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
10: போன் 7358737358.
11: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
12: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
13: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
12: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
14: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில், வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.
15: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
16: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
15: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
17: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகர் சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
18: வா வா, சீக்கிரம் போகலாம்.
19: கமலா ஜுவல்லர் திங்கள் சந்தை.
20: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
21: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம். நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
22: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
23: திருநெல்வேலி.
24: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
25: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமிடம், நாகர்கோவில். 2330-66.
0: மெல்லிசையில் முதலில்
26: இருட்காட்டிலே என தொடங்கும் கல்லை அ துரை இயற்றிய பாடலுக்கு இசை TK ஜெயராமன், பாடலை பாடுவோர் கிருஷ்ணசந்தர், பி அருந்ததி ஆகியோர்.

0: மெல்லிசையில் நிறைவாக
1: அன்னையே என தொடங்கும் வாணி ஜெயராம் பாடிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை இயற்றியவர் பூவை செங்குட்டுவன்.

0: மெல்லிசை கேட்டோம். இனி மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையில்
1: தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும்

0: உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலுங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் 2 சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000 மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். 2 சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடவு செய்யப்படும். இந்நிலையில் 2 சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000 மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் 2 வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000 மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000 மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25,00,000 ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்பிரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதித்தி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் இப்போது 6:40.
5: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்

101. நீங்களே கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் கவிதை பாடும் அலைகள் படத்திற்காக அருண்மொழி சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று?
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
3: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
3: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.

இதில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் செம்பருத்தி படத்திற்காக மனு எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

0: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
1: இஎன்டி, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கரை, நாகர்கோவில்.
1: கால் 8870198870.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
4: அப்பல்லோ கிளினிக், வெட்டுரிணி மடம், நாகர்கோவில், 233066.
5: நேரம் இப்போது 6:54:30. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை நிகழ்ச்சியில். இனிவரும் பாடல் சிறைச்சாலை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், KS சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

இதுவரை திரு இசையை கேட்டு மகிழ்ந்தோம். இனி கேட்கலாம் சட்டப்பேரவையில் என்று.

0: சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசிப்பவர் ஷியாமளா.
1: தமிழக விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் மற்றும் கரும்புக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகை உயர்வு பற்றிய அறிவிப்பு, மற்றும் அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் கட்டாயம் பாடப்படும் என்ற அரசினர் தனித்தீர்மானம் ஆகியவை இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். பேரவை தொடங்கியதும் முன்னாள் உறுப்பினர் கோமுகி மணியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தனித்தீர்மானத்தை முன்மொழிந்து முதலமைச்சர் திரு விஜய் பேசியபோது, தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உயிர் உணர்வு என்றார். தமிழ் என்று சொன்னாலே மொழி உணர்வு புரியும். 1970 நவம்பர் 23 முதல் தமிழ்தாய் வாழ்த்து தமிழக அரசு விழாக்களில் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறிய முதலமைச்சர், 1971 டிசம்பர் 12 முதல் மாநில பாடலாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்கப்பட்டு அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் விவரித்தார். இந்நிலையில் தமிழ்தாய் வாழ்த்தை கைவிட்டு விடாமல் அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். தமிழ்மொழி பேசாத மக்கள் வாழும் நாடே உலகில் இல்லை என்றும், தமிழ் என்றாலே கெத்து பவர் என்றார். தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளினால் தமிழ்நாடு சும்மா இருக்காது, அரசு இந்த பிரச்சினையில் சமரசத்திற்கு வராது என்றும், தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது முதலில்தான் இருக்க வேண்டும், இதில் அரசியல் விவாதம் தேவையில்லை, கட்சி வேறுபாடுகளை கடந்து கட்டாயமாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அனைத்து கட்சிகளுக்கும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் தீர்மானத்தை அவையில் அவர் படித்தார். மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் 9 வெளியிட்டுள்ள கடிதத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1970 முதல் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவது மரபுத்தன்மையாகவும் அரசு உத்தரவு மூலமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆகவே தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை பேரவை வலியுறுத்துகிறது. எனவே நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இவ்வாறு தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், தமிழ்மொழிக்கு 3 இடம் என்பது நமக்கு அவமானம் என்றார். தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்பது வரலாறு. முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை முழு மனதுடன் வரவேற்கிறேன்.

பாராட்டுகிறேன் என்றார். அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, தேசப்பற்றும் மொழிப்பற்றும் வெவ்வேறு அல்ல, தமிழ்மொழி நமது பண்பாட்டின் அடையாளம், அதை பாதுகாப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் மதுரையிலும் தஞ்சையிலும் உலக தமிழ் மாநாட்டை மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்தி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறி, தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி சார்பில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தீர்மானத்தை வரவேற்று பேசினார். 8 கோடி தமிழ் மக்களும் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக அவர் கூறினார். சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டி தமிழ்மொழிக்கு, தமிழகத்திற்கு என்று ஒரு அடையாளத்தை மறைந்த முதலமைச்சர் அண்ணா உருவாக்கியதாக தெரிவித்தார். ஒரு மொழி ஒரு நாடு என்பது தேசிய இனத்தை அழிக்கும் முயற்சி என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாபக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசியபோது, மத்திய அரசு இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆளுநர் பங்குபெறும் நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை மூன்றாவதாக பாடுவதை நிறுத்தி முதலில் பாட வேண்டும் என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து பேசும்போது, மூன்றாவது இடத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருப்பது வருந்தத்தக்கது என்றார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் தீர்மானத்தை வரவேற்பதாக கூறினார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசியபோது, மொழி மீது உள்ள பற்று காரணமாக தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயரை சூட்டி பெருமைப்படுகிறார்கள். தமிழ்தாயின் நெற்றியில் உள்ள பொட்டு தமிழின் புகழை 8 திக்கிலும் பரப்புகிறது. எனவே முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை தமிழர்கள் அனைவரும் வரவேற்பார்கள் என்பதில் ஐயமில்லை என்றார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி தீர்மானத்தை வரவேற்று, தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று உறுதிபட தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளதை பாராட்டினார். பின்னர் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதனையடுத்து முதலமைச்சர் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தமைக்காக நன்றி தெரிவித்து, தமிழ் ஒரு மொழி மட்டுமன்று, அது ஒரு சிந்தனை, பண்பாடு, நாகரீகம், அதோடு தமிழ் நம் உயிர், தமிழ் நம் உணர்வு என்பதை தமிழக அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது என்றார். மேலும் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை, சிறப்பு மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதை என்றும், இந்த நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் கூறி, உலகெங்கும் தமிழ்தாயின் புகழ் ஓங்கட்டும், தமிழ்நாட்டின் வெற்றிப் பயணம் தொடரட்டும் என்றார். பின்னர் பேரவை விதி 110 கீழ் நெல் மற்றும் கரும்புக்கான அரசின் ஊக்கத்தொகையை உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டபோது அவையில் பலத்த கரவொலி எழுந்தது. விவசாயிகள் நெல் மற்றும் கரும்பை பயிரிடவும், அறுவடை செய்திடவும், விற்பனை செய்திடவும் தங்கள் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் செலவிடுகின்றனர். தற்சமயம் தமிழ்நாட்டின் நிதிநிலை சரியில்லாமல் இருந்தாலும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்று கருதி, வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மாநில அரசு நெல் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிப்பதாக அவர் கூறினார். குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 159 ரூபாயும் உயர்த்தி, சன்னரக நெல் 2750 ரூபாய்க்கும் பொதுரக நெல் 2600 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும் என்றார். ஒரே ஆண்டில் இந்த அளவிற்கு உயர்த்தி வழங்குவது இதுவே முதல் முறை என்றும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் கூறினார். இதேபோல கரும்பு அறவை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு மத்திய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3290 ரூபாய் 50 காசு என்று விலை நிர்ணயம் செய்துள்ளது. இந்த தொகைக்கு மேல் தமிழ்நாடு அரசு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கும் என்றார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் விலையாக கிடைக்கும் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கியதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி தாவேக்க அரசு வழங்கியுள்ளது என்பதை பெருமையோடு கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 156 ரூபாய் மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்டுள்ள நிலையில், தற்போது முதலாண்டிலேயே 360 ரூபாய் 50 காசு உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமைப்பட தெரிவித்தார். இது வரலாற்றில் முதல் முறை என்றும், தமது அரசு எப்போதும் விவசாயிகளை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து விவசாயம் சிறக்கவும் கிராமங்களின் வாழ்வாதாரம் சிறக்கவும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் கூறியபோது, ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மேசையை தட்டி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர். பின்னர் 2026-27 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீது விவாதம் 2வது நாளாக நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் முன்னாள் வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், 4000 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் தங்கள் ஆட்சியில் திறக்கப்பட்டுள்ளது என்றாா்.

0: அப்போது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு, தமிழ்நாட்டில் கரும்பு உற்பத்தி 70% குறைந்துவிட்டது ஏன் என்று கேட்டார். இதனை ஒப்புக்கொண்டு பேசிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், கரும்பு உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளதால் மாற்று பயிர்களுக்கு விவசாயிகள் மாறிவிட்டனர் என்றார். மீண்டும் குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இந்தியாவில் மகாராஷ்டிராவில்தான் கரும்பு உற்பத்தி அதிகம் உள்ளது என்றும், அங்குள்ள விவசாயிகளை ஒன்றிணைத்து கூட்டுறவு சங்கம் அமைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளதால் கரும்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும், இதனை தமிழ்நாடு அரசும் பின்பற்றும் என்று தெரிவித்தார். முன்னாள் உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி குறுக்கிட்டு, தமிழ்நாட்டில் 38,000 நியாய விலைக் கடைகள் இருக்கிறது. 5 ஆண்டு காலமும் தரமான அரிசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்தில் கூட புகார் வரவில்லை என்றார். தொடர்ந்து பேசிய திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், சிறு குறு விவசாயிகள் என்று பிரித்து பார்க்காமல் அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்து பேசிய தாவேக உறுப்பினர் திரு அருள் பிரகாசம், வாழ்வில் திருமணம் என்பது ஒருமுறைதான் வரும். பெண்களின் திருமணத்திற்கு அவர்களின் அண்ணனாக தம்பியாக கருதி 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டுப்புடவை வழங்குவதாக அறிவித்து அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ததற்கும் முதலமைச்சரை பாராட்டினார். 50 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டு சிதிலமடைந்த நிலையில் உள்ள ஜாஃபர்கான்பேட்டை, கோட்டூர்புரம் போன்ற சில பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அமமுக உறுப்பினர் திரு காமராஜ் பேசியபோது, தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்ற அரசின் தீர்மானத்தை வரவேற்று பாராட்டினார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவாதம் பிற்பகலும் நீடித்தது. தாவேக உறுப்பினர்கள் திரு கதிரவன், திரு விஜய் பிரபு, திமுக உறுப்பினர்கள் திரு தமிமுன் அன்சாரி, திரு ராஜேந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் திரு ஜோதிமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் ஆகியோர் பேசினார்கள். பிற்பகல் 3:30 இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எடுத்ததற்கெல்லாம் மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய அவசியமில்லை, அவசியம் ஏற்பட்டால் எதிர்ப்போம் என்று ஏற்கனவே பேரவையில் கூறியிருந்த முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், இன்றைய தினம் தமிழ்தாய் வாழ்த்து அரசு விழாக்களில் முதலில் பாடப்படும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த பிரச்சினையில் சமரசத்திற்கு இடமில்லை என்று உறுதிபட தெரிவித்திருப்பது பாராட்டத்தக்கது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமிளா. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன் அவர்கள்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் நெடும்புலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் விக்ஷத் பாரத் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் ₹24,00,000 மதிப்பீட்டில் புதியதாக ஈஸ்வரன் கோவில் நீர் சேகரிப்பு குளம் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நெடும்புலி மற்றும் நாகவேடு ஊராட்சியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தின் கீழ் நெடும்புலி ஊராட்சியில் 90 பயனாளிகளுக்கு, நாகவேடு ஊராட்சியில் 71 பயனாளிகளுக்கு பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். ரேஷன் பொருட்கள் முறையாக வந்தடைகிறதா, பொருட்களின் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 53 கோடி செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சுபாராவ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டவாள சீரமைப்பு பணிகளும், அரக்கோணத்தில் புதிதாக அமைத்து வரும் யார்டு பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் புதிய ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வருகிறது. தற்பொழுது 12 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் அளவு கொண்ட பாதசாரிகள் நடைபாதை அமைக்கப்பட்டு வருவதாகவும், இப்பணிகள் நிறைவு பெற்று பின்பு பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். மேலும் அரக்கோணம் செங்கல்பட்டு வழி மார்க்கத்தில் இரு வழி மார்க்கம் அடுத்த ஆண்டு முதல் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், அரக்கோணம் ரேணிகுண்டா மார்க்கமும் அடுத்த ஆண்டு துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், வெள்ளிவாக்கம் அம்பத்தூர் இடையே தற்பொழுது முதல் கட்டமாக 5 மற்றும் 6 தண்டவாளங்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வேளாண்மை முகமை அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை தங்கள் வயலில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என செயல் விளக்கமும்

0: அளிக்கப்படுகிறது. மேலும் இயற்கை சாகுபடி முறைகள், புதிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், கரும்பு வகைகள் போன்ற அனைத்து ரகங்களை பயன்படுத்தி இடுபொருள் செலவுகளை குறைத்து அதிகளவு மகசூல் பெற்று விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் மானிய விலையில் 2 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ மிளகு, சம்பா, கருப்பு கவுனி அரிசி வகைகள், ஆடிப்பட்ட சாகுபடிக்கு தேவையான காய்கறி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் பிரியா வழங்கினார். முன்னதாக தோட்டக்கலை வேளாண் மற்றும் கால்நடை துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் பயன்கள் கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சக்தி மாற்றத்தின் சக்தி, போதைக்கு எதிராக ஒன்றிணைவோம் தலைப்பில் மாணவர்களிடையே போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசும்பொழுது போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நலம், மனநலம் மற்றும் சமூக பாதிப்புகளை விரிவாக எடுத்துரைத்து போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் உறுதியுடன் செயல்பட வேண்டியது அவசியத்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் அறிவேன், நான் அதற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன், போதைக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளில் அரசுடன் முழுமையாக இணைந்து நிற்பேன், தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலும் வேறறுத்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் என்னால் இயன்ற உதவிகளை வழங்குவேன் என உறுதியேற்கிறேன் என போதைப் பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியினை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இதுதொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார்.

0: சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.

0: இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின்போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், மார்டின் போரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 2 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 30 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால்வெட்டலாம். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும் என பீச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை அருகில் அமைந்துள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு என்ற தலைப்பில் இம்மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஒருநாள் கட்டண பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கட்டண தொகையாக ₹590 செலுத்தி

பயிற்சியில் பங்கு பெறலாம். இப்பயிற்சியில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பில் பராமரிப்பு முறைகளான இனங்களை தேர்வு செய்தல், பண்ணை அமைப்பு, தீவன பராமரிப்பு, கோழி இனங்களை தாக்கும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள், விற்பனை உத்திகள் ஆகிய தலைப்புகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் அலுவலக தொலைபேசி எண் 0465228683 இதனை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பதிவு செய்து கொண்டவர்கள் நேரடியாக இம்மாதம் 21ஆம் தேதியன்று காலை மணி 10:30க்குள் வந்து பயிற்சியில் பங்கு கொள்ளுமாறு நாகர்கோவில் பறக்கை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக் கொள்கிறார். நெற்பயிரில் துத்தநாகத்தின் அவசியம் குறித்த அறிவிப்பு. நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களில் துத்தநாகம் மிக முக்கியமானது. நெல்லில் துத்தநாக சத்து குறைபாடு ஏற்பட்டால் பயிரின் அடி இலைகளின் நடுநரம்பு பகுதி வெளுத்து காணப்படும். அடி இலைகளில் பழுப்பு நிற திட்டுகள் ஏற்பட்டு இலை அளவு சுருங்கிவிடும். பயிர் வளர்ச்சி குறைந்து பதர் போல காட்சியளிக்கும். பொது பரிந்துரையாக ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் அல்லது மக்கிய தொழு உரத்துடன் கலந்து அடியுரமாக இட வேண்டும். தவறு பட்சத்தில் நடவு செய்த 30 முதல் 45 நாட்களுக்குள் அதாவது முன்பருவ வளர்ச்சி காலத்தில் 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 20 கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும் அல்லது 1 கிலோ துத்தநாக சல்பேட்டை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நடவு செய்து 30 முதல் 45 நாட்களுக்குள் இலை மீது தெளிக்கலாம். இலை வழியாக தெளிக்கும் போது காலை அல்லது மாலை நேரத்தில் ஈரப்பதம் இருக்கும்போது தெளிக்க வேண்டும். இவ்வாறு பூதபாண்டி வேளாண்மை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம். இனி

0: கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் விவசாய சாகுபடி அனுபவங்கள், நேர்முகம். பங்கேற்பவர் இரச்சகுளம் ஏ அப்பன் பிள்ளை அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம், உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், மண் பரிசோதனையின் அவசியம். திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
3: பயிர்தான் நமக்கு உயிர், பசுமைதான் நமக்கு செழுமை, இவற்றின் ஆதாரம்தான் நமது உணவு. உணவுக்கு உயிர் கொடுக்கும் விவசாயம் காப்போம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இனி நெல் விவசாய சாகுபடி அனுபவங்கள், நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் இரச்சகுளம் ஏ அப்பன் பிள்ளை அவர்கள்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: என்னுடைய பெயர் வந்து ஏ அப்பன் பிள்ளை. நான் முன்னாள் தலைமை ஆசிரியர் இரச்சகுளம். அதுக்கு முன்னால் வந்து நான் போலீஸ்லேயும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை ராஜினாமா பண்ணிக்கிட்டு ஆசிரியராக வந்து நான் படித்த பள்ளிக்கூடத்திலே தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த பாக்கியம் எனக்கு கிடச்சி. அவர் என்னுடைய குடும்பம் வந்து விவசாய குடும்பம். எங்கள் அப்பா, என் மூத்த அண்ணன் எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் எனக்கு அந்த விவசாயத்தில் ஒரு ஆர்வம் வந்துச்சு. நானும் சின்ன வயசுலேயே விவசாயத்தில் படிங்க, எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியும். ரிட்டையர்ட் ஆன உடனே நான் வந்து அந்த விவசாயம் செய்ய ஆரம்பித்தேன். 10-15 ஏக்கர் பயிர் செய்கிறேன்.
4: உங்கள் குடும்பத்தில் வந்து உங்கள் அப்பா அம்மா ஆரம்பத்திலே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு விவசாயத்துக்கு மேலே எப்படி ஆர்வம் வந்துச்சு?
5: ஏற்கனவே எங்கள் அப்பா, என் மூத்த அண்ணாச்சி ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணி

0: எனக்கும் அவள் கூடயே பி வேலை பார்த்து அந்த விவசாயத்தில் ஆர்வம் எனக்கு தென்னத்தனியே இது அப்படின்னு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், படிச்சுக்கிட்டு ஆசிரியர் பயிற்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு விவசாயத்தில் ஒரு நாள் அதனால தான் இன்னைக்கு ரிட்டையர் ஆன முறை அதை நான் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்கேன்.
1: சரி, இப்போ நீங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே விவசாயம் பண்ணுனீங்களா, இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு நீங்க விவசாயத்துக்கு மேல வந்தீங்களா?
0: ரிட்டையர்ட் ஆன வர்றது ஆசிரியர் பண்ணி பண்ணி படிக்க பிடிச்சி மட்டும் பார்க்கறது டைம் கிடைக்காது, அது கீழ்ப்பாட்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு நான் ரிட்டையர்ட் ஆன 2006 ரிட்டையர்ட் ஆனேன். அதுல இருந்து நானே சொந்தமா தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: இப்போ என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இப்போ நெல் சாகுபடி தான்.
1: எத்தனை ஏக்கர்ல பண்ணீங்க?
0: இப்போதைக்கு 5 ஏக்கர் நான் பயிர் வச்சிருக்கேன். 5 ஏக்கர் எனக்கு கிட்டத்தட்ட சொந்த நிலமும் கோயில் நிலமும் மாதிரி தான். அதனால் நானே அது வேற யாருக்கும் கொடுக்க விரும்பலை, நானே பறிச்சுக்குது. அந்த வெள்ளந்தண்ணி நான் எனக்கு 78 வயசு ரன்னிங்கில் இருக்கு, ஆனால் நான் தான் வெள்ளந்தண்ணி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. மேல்பாரு என்னுடைய கஸ்டடியில் தான் நடந்துட்டு.
1: சரிங்க சார், இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து முழுக்க முழுக்க இப்போதைக்கு விவசாயம் தான் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து அந்த காலத்தில் நீங்க என்னென்ன மாதிரி நெல் ரகங்கள் போட்டீங்க, இப்போ என்ன நெல் ரகங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க?
0: இப்போ நாங்கள் வந்து TPS 5 இந்த போட்டிருக்கோம், அடுத்த பூ TPS 3 போடுவோம். வேறு இப்போ புது ரகம் கோயம்புத்தூர் 21 வந்துருக்கு, அது என்ன வித்து இருக்கு அது யாரும் போடலை. நாங்கள் போட அடுத்த பூ இதில் வந்து TPS 5 3 போடுவோம், இப்போ 5 போட்டிருக்கோம்.
1: முன்னாடி என்ன மாதிரியான விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க?
0: அதாவது சம்பா வாசனா அதில் நீண்டகால பயிரானாலும் பெரிய மகசூல் இருக்காது, இப்போ நல்ல மகசூல் இருக்கு. அதனால் என் வயலெல்லாம் வந்து பார்த்தா ரோட் சைடு தான் இருக்குது, உன்னேமுக்கால் மீன் எனக்கு தாராளம் விளையும், அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் நல்லா வேலை செய்வேன், இந்த அளவையும் நல்லா இருந்து இந்த அதில் மிஷின் அடவுன்னா நமக்கு லாபம், நல்ல ஒரு காமினி குழந்தை.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நாங்கள் வந்து நடவு முறைகள் வந்து நான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி அதாவது எந்திர நடவு முறை தான் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து எந்திர நடவு முறை நல்லா நம்மளுக்கு மகசூல் தருமா, இல்லைன்னா நம்மளுக்கு கை நடவு முறை நல்ல மகசூல் தருமா, அதை பற்றி சொல்லுங்க சார்.
0: எந்திர நடவும் நல்லா இருக்கு, கை நடவுன்னா கொஞ்சம் கலப்பாயிருவோம், இது வச்ச உடனே தளுக்க மாதிரி இருக்கு. எந்திர நடவு வந்து நட்டு முடிச்சாச்சுன்னா உடனே அழிவில்லாம வச்ச நெல் அவ்வளவுமே பக்கம் வச்சு நல்லா இருக்கு.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து எந்திர நடவு முறையெல்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்க ஏரியாவை பொறுத்த அளவுல ஆள் பற்றாக்குறை இருக்கா, ஆட்கள் எல்லாம் கிடைக்கிறாங்களா, இல்லைன்னா நீங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய எந்திர நடவு முறைக்கு வந்து மாறிட்டீங்களா, இல்லைன்னா எந்திரங்களை வச்சுதான் நீங்க விவசாயம் பண்றீங்களா, எப்படி?
0: ரெண்டுமே நடக்கு. எந்திர நடவு வந்து சிலாள் கொஞ்சம் கூடுதலாகும், ரொம்ப சுமை கூலி எல்லாம் கூடுதலாகும்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை நடல குறிப்பிட்ட அளவு மீதெல்லாம் கை நடவு. இப்ப அதுக்கும் ஆள் கிடைக்க மாட்டாங்க, அதனால என்ன செய்யணும், வயல் வேச்சிருக்கா தொழிலே வச்சு விதப்பு நடத்தாது.
1: பழைய காலத்து மாதிரி
0: பழைய காலத்து அதில் ஒன்றும் பெரிய மகசூல் கிடைக்காது, ஆனாலும் அவளுக்கு வர வழிகள் ஆள் இல்லை, கை நடவுக்கெல்லாம் ஆள் கிடைக்காது. இப்போ இந்த நடவுக்கும் கொஞ்சம் சிரமம் தான், ஒரு நடவு நட்டாச்சு அதுக்கு மறுபடியும் இழுத்து போகிறது ரொம்ப கஷ்டம்.
1: ஆள் பற்றாக்குறையினால கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பழைய முறைகளையும் அவங்க பின்பற்றாங்கன்னு சொல்றீங்க?
0: ஆமாம் ஆமாம், பழைய விஷயம் இருக்கு. இப்போ இயந்திர நடவு தான் கொஞ்சம் கூடுதல் வருச்சு, ஒரு நாளைக்கு 3 ஏக்கர் 4 ஏக்கர் நடலாம்
1: இயந்திர நடவுனா.
0: ஆமாம், இயந்திர நடவு வச்சு அது என்ன அவளுக்கு சிரமம், 4 பேர் தான் வருவோம் 1 ஏக்கருக்கு, ராத்திரி வர நடுவோம், அவளை அறியாமலே கலப்பாக தான் நடவோம். இது இயந்திர நடவு ஒரே அளவு.
1: இப்போ மகசூல் வந்து நம்மளுக்கு வந்து இயந்திர நடவுல தான் அதிகம் கிடைக்குமா எப்படி?
0: இயந்திர நடவுல தான் கிடைக்கும், அதான் இதோட ஒரு காமி கண்டிப்பாக கூட கிடைக்கும். அதாவது 100 ஆட்டு நானும் முன்னால் நட்டுருக்கேன், அது கிடைக்கும். அதனால எனக்கு அந்த இயந்திர நடவில் ஒரு ஆர்வம் இருக்கு.
1: இப்போ நீங்க வந்து எந்த நடவு முறை தான் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த கன்னிப்பூவுக்கு வந்து நீங்க என்ன பயிர் போட்டிருக்கீங்க, அது வந்து நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வந்திருக்கும் அப்படிதானே, நம்ம விதைச்சிக்கு ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஆயிருக்கும். நீங்க என்ன பயிர் வந்து போட்டீங்க இப்போ இந்த கன்னிப்பூவுக்கு?
0: கன்னிப்பூவில் நாங்கள் TPS 5 போட்டிருக்கோம், இது 120 நாள் உள்ள பயிர். இந்த பயிரில் இப்போ 70-72 நாள் ஆயாச்சு, எங்களுக்கு இனி அது கருத்திருக்கிற பருவம். அந்த பந்து பயிர் இனி ஒரு 2 உரம் போட்டு அடி உரம் மேல் உரம் போட்டு முடிச்சாச்சு, இன்னும் ஒரு 40-50 நாளைக்கு உள்ள வரவுடைய ஆகும்.
1: இப்போ நீங்க வந்து என்ன மாதிரியான உரங்கள் எல்லாம் அந்த நெல் வயலுக்கு கொடுக்குறீங்க?
0: அடியில் DAP போடுவோம், DAP சப்போர்ட்டாட்டு கொஞ்சம் யூரியா களக்கொல்லி போடுவோம் இல்லை, அதனால அந்த கொஞ்சம் யூரியாவும் போடுவோம். மேல் உரமாக பேக்டம்பாஸ் பேக்டம்பாஸும் காம்ப்ளெக்ஸும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுவோம். கடைசி வரைக்கும் தான் சல்பேட்டு கிடச்சா போடல போடணும், பயிரை பொறுத்து பார்த்தா போடும். இப்போதைக்கு போட்டிருக்கிறது பேக்டம்பாஸ்.
1: மற்றபடி நம்ம இந்த இது சாணியெல்லாம் போட்டு நீங்கள்
0: சாணி இல்லையா? அது சொந்த மாடு இல்லை இருந்தால் தான் முடியும், விலைக்கு வாங்கியாயே முடியாது. விலைக்கு ஒன்று ஒரு டிராக்டருக்கு 4000 ரூபா, 4000 ரூபானால அது கட்டுப்படியாது. 1 ஏக்கருக்கு 10 ரூபா கண்டமான ஆகிப்போம், அந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்காது. யாருமே சாணி உரம் அடிக்க மாட்டேன், சில ஆள் ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச நிலை இருந்தாலும் அடிப்பேன், சாணி.

0: வரலாம் இப்போ இல்லை.
1: இப்போ நீங்கள் இப்போ உழவுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அதுக்கு முன்னாலே வயல் நல்லா இருந்தப்போ வந்து நல்லா காய போட்டோம். காய போட்டோன்னா ஆட்டுக்கடை வச்சோம். எனக்கு ரோட் சைடுனால வெயில், ஒரு வெயில் ஆட்டுக்கடை பைய மாதிரிலாம் கிரிக்கெட்டு விளையாடி நில நல்லா காய்வு கிடச்சி, அது மாதிரி ஆட்டுக்கடை வச்சேன். ஆட்டுக்கடை வச்சு வரப்பெல்லாம் ஒட்டி தண்ணி விட்டு உழுது எடுத்த உடனே திரும்ப சாணி உரம் தான் போடலையே தவிர மிஷின் நடவு நட்டு உரத்தை போட்டோன்னா பயிர் பக்கம் நல்ல செல் அடித்து
1: நல்லா செழிப்பாக வந்துட்டு
0: அழகா இருக்கு.
1: ஆட்டு உரம் போட்டாலும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதாவது கோடை உழவுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு 2 மாதம் ஒரு 60 நாள் கிட்ட நம்மளுக்கு வந்து அந்த நீங்கள் காயை போடக்கூடிய அந்த பருவம் சொன்னீங்களா, அந்த சமயத்தில் நிறைய பேர் இந்த கொழிஞ்சி, தக்க பூண்டு, பயிறு, உளுந்து இதெல்லாம்
0: போடலாம் போடலாம்.
1: நீங்கள் எப்படி போட்ட அனுபவம் இருக்கா, இந்த தடவை போட்டிங்களா எப்படி?
0: நான் போட்டேன். இந்த வயலில் போட முடியாது, இப்போ எம்மாரி கிரிக்கெட்டு விளையாடுவான். நடுவயில வந்து உளுந்து அவ்வளோ மானியமாக தந்தேன், ஃப்ரீயாட்டி தந்தேன். அந்த உளுந்து போட்டு உளுந்து பிறக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, நாங்கள் அது எதிர்பார்க்கறது கிடையாது. அது என்ன செய்வோம்னா குலைக்காக தலைச்சத்துக்காக சொல்லி அந்த அதுலேயே உளுந்து அந்த வாய்க்கிறோம்.
1: மற்றபடி அந்த உளுந்து எடுக்கிறதுக்கு பறிக்கிறதுக்குள்ள ஆள் இல்லை,
0: ஆள் இல்லை. ஆள் இல்லைன்னா நம்மளால முடிஞ்சதை கொஞ்சம் எடுக்கும், பாக்கி உள்ளதை அந்த தலை அடித்து பயிருக்கா அது கிடைக்கட்டும். அது நல்லா தான் இருக்கும். அது ஒரு தலைச்சத்து மணிச்சத்துலாம் அதில் வருகிறது.
1: சாணி உரம் இல்லாட்டாலும் ஆட்டு உரங்கள் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நான் நிலத்தை நல்லா பண்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு நீர் பாசனம் வந்து உங்களுக்கு கால்வாய் பாசனமா, கிணத்து ஆத்து பாசனமா, இல்லைன்னா கிணத்து பாசனமாங்க?
0: கால்வாய் குளத்து பாசனம். எங்களுக்கு ஊர் இப்போ இறச்சகுளம், இறச்சகுளத்தில் தண்ணீர் வசதிக்கு எங்கே குறவே கிடையாது.
1: தண்ணீர் நல்லா உண்டு, செழிப்பாக உண்டு,
0: கோடை காலத்திலும் உள்ள உண்டு. குளத்தை வத்த வைக்க நான் விவசாய சங்கத்தில் பொருளாதாரம் இருக்கேன், அந்த அதில் மண் எடுக்கலாம்னு சொல்லி குளம் வத்தாது, அந்த அளவுக்கு தண்ணி வசதி இருக்கு.
1: இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து இந்த இறச்சகுளம் பகுதியில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. இப்போ முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து எல்லா இடங்களும் பார்த்தோன்னா பச்சை பசேல்னு நம்மளுக்கு வந்து அவ்வளவுமே விவசாய நிலமாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நம்மளோட விவசாய நிலம் குறுகி போச்சு, நிறைய இடங்கள் பார்க்கும்போது அவ்வளவும் வீட்டு நிலங்களாக மாறிட்டு. ஆனால் உங்கள் ஏரியாவை பொறுத்த அளவில் விவசாய நிலங்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கா எப்படி?
0: ஆமாம், கொஞ்சம் இருக்கு. விவசாய நிலம் வந்து கொஞ்சம் நிறைய தீரில் கூடுதல், எங்கள் ஊர்லேயும் கொஞ்சம் வந்து எனக்கு வயலுக்கு தலைமாட்டில பயிராக தான் இருந்து, போன வருஷம்தான் அது வந்து பிளாட்டாகி இப்போ ரோடு தலைமாட்டில் ரோடு பிளாட்டு போட்டு தண்ணி வசதிகளும் வேறு வசதி இருந்ததுனால பிரச்சனை இல்லை. எவ்வளோ நிரப்பாகி மண் அடி அது நெருங்கி நெருங்கி வரத்தான் அந்த ஆக்கிரமிப்பு கொஞ்சம் கூடுதல் தான். பிளாட்டு நிறைய போடுது, இதனால் முடியாமல் தெங்கு வச்சுதான்,
1: நெல் போடாமல் தென்னை மரம் தோப்பாக வச்சிடலாம். நீங்கள் வந்து ரிட்டையர்டுக்கு பிறகு தான் நான் பயிர் பண்ணவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. வேளாண் அறிவியல் நிலையத்திலலாம் போய் நீங்கள் அதுக்கான பயிற்சிகள் அந்த மாதிரி எடுத்து அனுபவங்கள் இருக்கா, இல்லைன்னா அதை எடுத்து தான் பண்ணுறீங்களா, இல்லைன்னா முன்னாடி அம்மா அப்பா அப்பா பண்ண அந்த விவசாயத்தை பார்த்து பார்த்து அதை தெரிஞ்சு அப்படி விவசாயம் பண்றீங்களா, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?
0: விவசாயத்தில் அவள் டூர் கூப்பிட்டு போய் எல்லா இடம் ஒடிசா இல்லை கோயம்புத்தூர்ல போய் அங்குள்ள இதுக்கு இருக்கும் எல்லா இடம் போய் பயிற்சி, கள்ளிக்குளத்துக்கு போய் பயிற்சி இருக்கு. நான் ஏற்கனவே இறச்சோளம் உணவு உற்பத்தியாளர் தலைவர், எங்களுக்கு வந்து ஒரு குழுக்கு 20 பேர், 5 குழு 100 பேர், அந்த உழவர் உற்பத்தியாளர் குழு அந்த குழுக்கு இறச்சோளத்தில் நான் தான் தலைவர். அதனால அவள் அங்கெல்லாம் கூட கூட்டிட்டு போய் மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வந்து 5 லட்சம் ரூபா மணிந்தது. நாங்கள் 3 ட்ரில்லர் வாங்கி என்ன வச்சுருக்கோம், அது வந்து 7-8 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அது உபயோகம் இல்லாமல் அப்படியே நாங்கள் இருக்கு. நாங்கள் 5 குழுக்களாக பிரிச்சுக்கிட்டு அந்த ரூபாயும் நாங்கள் ஆளுக்கு 2000 ரூபா போட்டு வச்சுருக்கோம். போட்டு அது கடன் கட்டாலும் கடன் கொடுக்கறது வாங்குறது அப்படி ஒரு தொழில் நடந்து இருக்கு.
1: இப்போ நம்மளுக்கு வந்து நீங்கள் ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறது, முழுக்க முழுக்க உங்கள் நிலம் தானே, பாட்டு நிலமும் இருக்கா?
0: பாட்டு நிலம்னா கோயில் நிலம், 2 கோயில் நிலம் உண்டு. எங்கள் அக்கா நிலம், என் மகளுக்கு, மகனுக்கு,
1: இந்த எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஆமாம், வேற நிலம் கிடையாது. என் மகா மருமை வாழ்வுடைய நிலம்.
1: விவசாயத்தின் மூலமாட்டு உங்களுக்கு வந்து உர இந்த மானியங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிருக்கா?
0: கிடைச்சு.
1: என்னென்ன மானியங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க?
0: எல்லாம் வாங்க முடியும். இப்போ கூட ஆட்சி பிள்ளைகார் தான் சொன்னேரு, அவர் சொல்லி நம்பரை கொடுத்து அங்கேயும் தூரத்தில் வந்திருக்க ஆளுக்கெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அவ்வளோ பேருமே விவசாயிகள் தான், விவசாயிகள் இருந்து.
1: இப்போ என்னென்ன மானியங்கள் நீங்கள் வாங்கின அனுபவங்கள் இருக்கு?
0: உரம் எடுத்துருக்கோம், உரத்துக்கு ஒரு மானியங்கள் கிடைச்சிருக்கு. உரம் அடிக்கிறதுக்கு லோன் போடுவோம், அது எங்களுக்கு தள்ளுபடி வர ஆகிருக்கு. தாடு சொசைட்டியில் நானும் முன்னால் ஆரம்ப காலத்தில் 2007 எடுக்கூடிய சமயத்தில் அது ஒரு 10,000 ரூபா எனக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு.
1: அந்த மாதிரி அரசினுடைய சலுகைகள் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கீங்க?
0: வாங்கிடுவேன். குறையாடு சொல்லணும்னா இப்போ லேபருக்கு ஆள் கிடையாது, நாம தான் எல்லாமே செய்யணும். கூலி எவ்வளோ அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்குலாம் வர மாட்டான். இத்தனைக்கு முன்னால மாதிரி கடத்துக்குன்னு வரணும், அங்கேயே ரூபா கொடுத்தா தான் விவசாயம் பார்க்க வருவோம். அந்த சிரமம் தான்.
1: விவசாய ஆர்வத்தினால நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்
0: கண்டிப்பா.
1: இப்போ வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த இளைஞர்கள் வந்து இந்த விவசாயத்தில் ஆர்வம் காட்டுறாங்களா?

0: உங்க ஏரியாவை பொறுத்தளவு இளைஞர்கள் வந்து விவசாயத்துல இருக்காங்களா? எப்படி
1: விவசாயத்துக்கு இளைஞர்கள் வரவே மாட்டேன், குறிப்பாக என் மகனையும் சொல்லலாம். என் மகனுக்கு அவன் பேரில் இருக்கிற வயலையும் தெரியாது, பிள்ளைகள் வராது. அதான் எனக்கு என்ன பயம்னா, ஒரு காலகட்டத்தில் விவசாயத்துக்கு ஆள் இருக்காது, வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து வர்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. யார்ட்டையும் கையில் கொடுத்துட்டு போவோம். பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்கு, அதான் முடியாது. என் மகன்லாம் அந்த வயலையே தெரியாது. இப்படி தான் நிறைய

0: அனுபவத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்க.
1: இப்ப எனக்கு நல்ல விவசாயம் பண்ண குடிச்சமத்துல எனக்கு ஆரம்பத்தில் நல்ல லாபம் கிடைச்சிக்கிட்டு, வயல் அறுவடை இறங்கி எல்லாம் ஆள் கிடைச்சிக்கிட்டு இருந்து, மிஷின் அறவு நமக்கு பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக வயல் உழவுக்கு அவ்வளோ இல்லை அடங்கலா ரூபாயை கொடுத்துருவோம். அறுவடை அந்த எல்லாம் கொண்டு ஏற்றி நேராக சொசைட்டியில் கொண்டு தள்ளிடுவோம், இல்லைன்னா மில்லில் கொண்டு போயிடும், பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். நல்ல பெரிய கஷ்டம் கிடையாது. அதில் கொஞ்சம் சில காலகட்டங்களில் நல்லா இருந்து வக்கீலுக்கு விலை கிடைக்கும், வக்கீலுக்கு குறைக்கு 300-400 கிடைச்சால் லாபம். நெல் விலையும் 1800-2000 ரூபா இருக்கும், 800 வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி வாங்கின காலகட்டங்களில் நல்ல லாபம், அது நமக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். பேங்கில் அக்கௌண்ட்ல பணம் அரைச்சதுல
0: சந்தோஷம்
1: விவசாயம்.
0: எங்கள்
1: வீட்டில எல்லாம் விவசாயம் வேண்டாம் போக வேண்டாம் பயிற்சியும், எனக்கு சுகர் கூட உண்டு, அதையும் நான் பொருட்படுத்தாமல் வயலுக்கு நான் தான் வீட்டில் வேண்டாம். அது காரணம் என்னன்னா, எனக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இறச்சியும் பென்ஷன் ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனால நான் பின்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பொறுவையும் பிள்ளைகள் பார்க்கவோ பார்க்கலையா தெரியாது. அதே மாதிரி சமுதாயத்தில் எல்லா இளைஞர்களுமே விவசாயத்தில் ஆர்வம் இல்லாம தான் இருக்கு, அது நமக்கு மனசு சங்கடமா இருக்கு. நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம் தான். விவசாயம் தெரிஞ்சிருக்கணும், செய்யாட்டாலும் ஆள் வச்சாவது செய்யணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல.
0: இப்போ நீங்க சொன்ன மாதிரி விவசாயத்துல 24 மணி நேரம் கிடக்கணும்னு அவசியம் இல்லை. காலையில ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம் போய் நம்ம
1: பார்த்து வச்சுக்கிட்டா,
0: ஆமா, என்னென்ன தேவை இருக்குன்னு அதை உள்ளதை பார்த்து எடுத்து அப்பப்ப அதை செய்தாலே நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து நம்மளுக்கு முழு நேர தொழில்னு இல்லை, வேற வேலையை பார்த்துக்கிட்டு கூட நம்ம விவசாயம் பண்ணலாம் தானே.
1: உங்களுக்கு ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் தான் விவசாயம், ரெஸ்ட். ஜூன் மாசம் வந்து கோடை முடிஞ்ச உடனே நத்து பாவோம், அதோட தொடர்ச்சியா டிசம்பர் ஜனவரி வரைக்கும் தான் வேலை, அது மாதிரி வேலையே கிடையாது. அவர் வயலாஜ் ரெஸ்ட் தான் கிடக்கும் 6 மாசம், அப்போ ஃபுல் ரெஸ்ட் தானே, கோயில கூட கிடைக்கும் ஜாலியாட்டி. இது நீங்க சொன்ன மாதிரி வயலுக்கு எந்நேரம் போகணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. வாரத்தில் 2-3 நாள் போனா போறோம்,
0: வேற வேலையும் பார்த்துட்டு,
1: வேற வேலை பார்த்துட்டு சாயந்தரமா காலையிலயோ காலையில் வாக்கிங் போய் விவசாயத்தை 1-1.5 மணிக்கு 2 மணிக்கு பார்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு உடம்புக்கும் நல்லது, ஒரு உடற்பயிற்சி செய்த மாதிரியும் இருக்கும், நம்ம லாபம் கூட.
0: சொன்ன மாதிரி நீங்க தலைமை ஆசிரியர் இருந்தீங்க, இப்ப வேலை நீங்க அப்போ வந்து சுறுசுறுப்பா நம்ம பாத்துக்கிட்டே இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் தெரியாது. அது முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகும் போது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ஏதோ உடல் உறுப்பு இழந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளவு சுறுசுறுப்பா இருந்துட்டு திரும்பவும் நம்ம ரெஸ்டிங் ஸ்டேஜ் வரும்போது இருக்க முடியாது. ஆமா, அதனால கூட நீங்க வந்து நம்ம பழைய விவசாயத்தை நம்ம திரும்பியும் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட அதை விட்டுற கூடாது, அதை வந்து இன்னும் நம்ம ஆர்வமா பண்ணணும்னு சொல்லி நீங்க வந்து இந்த ஏஜ் இந்த வயசு வரைக்கும், அதாவது 78 வயசு எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அந்த வயசு வரைக்கும் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமா, இன்னும் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால எனக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால நான் வந்து காலையில் இருந்துச்சு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டோம்னா வயலுக்கு போய் நீங்க சொன்ன மாதிரி எந்நேரம் போகணுங்கிறது இல்லை, சில நாள் போகணும். ஆனால் வயலில் விளந்தண்ணி பாரு நம்ம கண்பார்வையில் இருக்கும். அதில் முக்கியமாக என்னென்ன விளந்தண்ணி பாரு ஏன் பார்க்கணும்னா, அந்த வயலில் சிலவன் இப்படி திறந்து விட்டு வடிகால விட்டுருவோம், உள்ளம் பாஞ்சுக்கிட்டு போ, அந்த செத்தெல்லாம் வீணா போகும். நான் அப்படி இல்லை, மட்டுக்கு மட்டும் தான் உள்ளடப்பேன்,
0: தேவைக்கு மட்டும்,
1: தேவைக்கு மட்டும். ஏன்னா நம்ம நான் ஆட்டுக்கடை வச்சிருக்கேன், உரம் செய்திருக்கேன், இந்த உரம் வேஸ்டாக போகக்கூடாது, அடுத்த இடத்துக்கு போகக்கூடாது. அதனால லிமிட் வந்தோடனே அடைக்கிறதுனால தான் அடிக்கடி வயலும் அந்த உள்ள, அதோட நல்ல கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலும்னு சொல்லியிருக்கேன், நல்ல நிலம் காயணும்.
0: அதே மாதிரி நல்லா தண்ணி
1: இருக்க மாதிரி உடனே அதாவது தண்ணியை விட்டா போறோம், உடனே ஒரு அதுலேயே தெரியும் ஒரு குளிர்ச்சி நல்ல இது வரும். மழை பெய்தா பயிர் தண்ணியாக நல்லா வருகிற காரணம் என்னன்னா, நைட்ரஜன் காத்துலேருந்து கிடைக்கும், அதனால அது வந்து நெல்லை வர்றது மாதிரி. இந்த சிலன் உள்ளத்தை பார்வைக்கு விட்டோம்னா உள்ளத்தை இங்கே ஒட்டி அங்கே ஒட்டி விட்டு எப்பவும் வயலில் உள்ளங்களே அது பயிருக்காக செடி வர்றது.
0: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விவசாயத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆர்வமாக ஒரு முயற்சி எடுத்து நம்ம பண்ணணும். நம்ம விவசாயம்
1: மட்டும் இல்லை,
0: எல்லா விஷயத்தையும்
1: தொழிலுமே ஒரு ஆர்வம்
0: செய்தோம்னா நம்மளுக்கு வந்து விவசாயத்துல நீங்க கொஞ்சம் சொன்னீங்க நஷ்டம் கிடையாது, நம்மளுக்கு லாபம் தான் சொன்னீங்க.
1: இப்ப என்னன்னா, இப்ப அந்த நேட்டிவா சொல்லணுமானா, உரம் வேலை பயங்கர வேலை. ஃபேக்டம் பார்த்துலாம் நல்லா 1450 ரூபா வாங்கினேன், இன்னைக்கு 2300 ரூபா 50 கிலோ. அப்போ நான் 5 ஏக்கருக்கு வாங்க முடியும் ஒரு தொகை யாரு, உரம் விலை யாரு, லேபர் சார்ஜெல்லாம் 7 மணிக்கு வயலுக்கு வந்தோம்னா 11 மணி 11:30 மணி, அந்த 12 அங்கே கடை திறக்க முன்னாலே போயிடணும், அதுவும் 800 ரூபா சம்பளம். கையில் டிஃபன் கேட்டானா வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரி எந்த சிரமங்கள் தான் எல்லாம். அவரை அத்தியாவசியத்துக்கு கடன் கேட்பான்,

0: பிள்ளைப்படுத்திய செலவு என்ன ஒரு 5000 10000 கேட்டால் கொடுக்கணும், சம்பளத்தில் மெதுவாக தான் கழிக்கணும். இதுதான் ஒரு சின்ன டிராஃபிக். அப்படி நாமளே தொழில் சிரிச்சு ஏதாவது விவசாயம் லாபம் தான் நஷ்டம்னு சொல்ல மாட்டோம்.
1: நீங்களாவே இறங்கி செய்யறதுனால அந்த விவசாயத்துல எப்படி எப்படி லாபம் கிடைக்கும், என்னென்ன மாதிரியான நஷ்டங்கள் வரும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க ஓரளவுக்கு விவசாயத்தை நல்லா கொஞ்சம் ஆர்வமா பண்ணிட்டு இருக்கீங்க.
0: கிடைக்க நிலத்தான் இப்ப நான் விட்டோம்னு அடுத்த நிலத்தை எடுக்க ஆள் ரெடியே இருக்கு. நஷ்டம் நஷ்டம்னு எல்லாரும் சொல்லுவோம், சொன்னாலும் நான் நாளைக்கு எனக்கு வேண்டாம் வயசாயிட்டு யாரும் பயிருவீங்கன்னா போட்டி போட்டு வீட்டுல கூட்டம் வந்துடும். அந்த
1: அந்த இடத்துல வந்துட்டுனா உங்களுக்கு ஈஸியா
0: இருக்கும். நல்ல வசியா வசியா நெல்லுவல் 2300 வரைக்கும் இல்ல.
1: ஆமா ஆமா
0: அப்படி கரெக்ட். எல்லா வசையும்
1: பிரைவேட் கிட்ட கொடுக்க வேண்டாம்.
0: ஆமா கொடுக்க வேண்டாம்.
1: அந்த மாதிரி வசதி
0: வாய்ப்பு கொடுத்தா நமக்கு நஷ்டம் அது இது லாபம்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க இன்னைக்குள்ள காலகட்டத்துல வந்து அந்த விவசாயம் வந்து நம்மளுக்கு நஷ்டம் கிடையாது, ஓரளவுக்கு லாபம் தான். ஆனா வந்து என்னன்னா நம்ம அதை நம்மளே ஒரு ஆளாட்டி இறங்கி நின்று செய்து அதுல என்ன கூடுதல் குறவோ எல்லாம் நம்ம பாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால மிஷினை நம்ம தான் வேணும். மிஷின் மூலமா தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நாட்டு நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் எல்லா விஷயமும் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. அதன் மூலமா நம்ம வந்து நீங்க ஒரு டெய்லி போய் நம்ம வயலை பாக்கணும்னு இல்ல, நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது பார்த்து அதுக்கான விஷயங்களை நம்ம செய்தா நம்மளுக்கு வந்து விவசாயம் வந்து அழிவில்ல, ஒரு நல்ல லாபம்னு உங்களுடைய அனுபவத்தின் மூலமா நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா குமரி பண்பலையில நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி.
0: என்னை அழைத்து பேட்டி கண்டதற்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை நெல் விவசாய சாகுபடி அனுபவங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றவர் எரச்சகுளம் ஏ. அப்பன் பிள்ளை அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.
3: அமுத சுரபி.
2: இனி பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
1: ஏ தம்பி, என்னப்பா செய்துட்டு இருக்க? வாசல ஒரு பக்கம் தண்ணி போயிட்டு இருக்கு, நீ ஒரு பக்கம் போன் பேசிக்கிட்டு இருக்க. தண்ணி இஷ்டத்துக்கு தென்னை மரத்துக்குள்ளாடி ஏறிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு தண்ணி ஒரு தென்னை மரத்துக்கு தேவையாப்பா?
4: எக்கா, நான் போன் பேசிட்டு இருந்தாக்களே எனக்கு இந்த ஞாபகம் இல்லாம போயிட்டு. இந்த தென்னை மரத்துல தேவையான தண்ணி ஆயிட்டு இப்ப அடுத்த தென்னை மரத்துக்கு போட்டிருக்க உள்ளது. பாத்தீங்களாக்கா, தண்ணி எல்லாம் வீணா போயிட்டு.
1: ஏ தம்பி, தண்ணி வீணா போயிட்டுன்னு நீ கவலைப்படுறத விட ஒரு மரத்துக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அரசு இன்னைக்கு நம்மளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்கு, அதன் மூலமா நம்ம வந்து தண்ணிய வந்து மோட்டார் போட்டு பாய்ச்சலாம். ஆனா ஒரு செடிக்கோ ஒரு மரத்துக்கோ நம்ம தண்ணீர் கொடுக்கும்போது எவ்வளவு தண்ணீர் அந்த செடிக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணீர் கொடுத்தா போதும். தண்ணி நிறைய வருதுன்னு தண்ணியையும் வீணாக்க கூடாது. அரசு இலவசமா நம்மளுக்கு மின்சாரம் தருதுன்னு மின்சாரத்தையும் நம்ம வந்து அதிகமா செலவிடக்கூடாது. ஏன்னா தேவைக்கு மட்டுமே எல்லாத்தையும் பயன்படுத்தணும். பொது சொத்து அப்படிங்கறது நம்மளுக்கு மட்டும் இல்லப்பா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்துதான். நீ எதுக்குப்பா தேவையில்லாம தண்ணிய வந்து இவ்வளவு தூரம் விட்டுட்டு இருக்க? இவ்வளவு தண்ணி வந்து ஒரு தென்னை மரத்துக்கு மற்ற செடிகளுக்கும் தேவையில்லை.
4: ஏக்கா, நீங்க சொல்லதும் சரிதான்க்கா. இப்ப ஒரு தென்னை மரத்துக்கு வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து தண்ணி பாய்க்கணும்னு சொல்லிருக்கீங்க. இப்ப அதுக்குன்னு பாக்கும்போது என்ன அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கோம்?
1: தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஒரு செடிக்கு நம்ம குறிப்பிட்ட அளவு தண்ணி கொடுத்தா போறோம். அந்த தண்ணியை வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், எந்த அளவு அப்படிங்கிற கணக்கு விகிதம் எல்லாம் இல்ல. ஆனாலும் நம்ம கண்ணளவுல நம்ம விவசாயம் பண்றதுல நம்மளுடைய அனுபவ ரீதியாட்டு நாம வந்து தண்ணி கொடுக்கறதுக்கான அந்த விஷயங்களை செய்யறதுக்காக வேண்டிதான் இன்னைக்கு நம்மளுடைய அரசு வந்து நுண்ணீர் பாசன திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கு. அதாவது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமா நிறைய விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நுண்ணீர் பாசன திட்டத்தின் மூலமாட்டு நாம வந்து தண்ணீர் வந்து ஒவ்வொரு செடிக்கும் நம்மளுக்கு குறைந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவுல நம்மளுக்கு எக்ஸஸாவே தண்ணீர் வந்து மழை மூலமா நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதையும் தாண்டி அந்த வெயில் காலம் காலங்களில் நம்மளுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை வரும். அந்த சமயத்தில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணீர் மட்டும் ஒரு செடிக்கு கொடுத்தா போகிறோம். அதுக்கு

0: நம்மளுடைய விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்துறை திட்டத்தின் மூலமா சொட்டு நீரும் தெளிப்பு நீர் பாசன முறைகளையும் நம்மளுடைய மத்திய அரசு மானியம் மூலமா வழங்கிட்டு இருக்காங்கப்பா.
1: இக்க என்னக்க சொல்றீங்க, நீங்க கூட சொன்னீங்க வந்து நுண்ணுயிர் பாசனம் திட்டம் மூலம் வந்து நம்ம பயிருக்கு தேவையான தண்ணீர் வந்து பாய்க்கலாம்னு சொல்றீங்க. இப்ப அந்த பயிருக்கு தேவையான தண்ணீர் பாய்க்கணும்னு பார்க்கும்போது நுண்ணுயிர் பாசன திட்டம் மூலம் வந்து நம்ம எப்படி பாய்க்க முடியும்?
0: தம்பி, அது வந்து நம்ம காலையில நீ வந்து அந்த நுண்ணீர் பாசனத்தை நீ ஆன் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோயா, அதுல வரக்கூடிய அந்த தண்ணீர் வந்து சொட்டு சொட்டா நம்மளுடைய செடிகளுக்கும் நம்மளுடைய மரங்களுக்கும் தேவையான அளவு கொடுக்கும்பா. ஏன்னா நீ ஓசுல வச்சு தண்ணி பாய்ச்சும் போது அதிக அளவுல தண்ணீர் வந்து உனக்கு விரயமாகும். நீ சொட்டு நீர் பாசனம் மூலம் கொடுக்கும்போது சொட்டு சொட்டு அந்த தண்ணீர் கொடுக்கும்போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த மண்ணு நனையக்கூடிய அளவுக்கும் அந்த செடிகள் வந்து வளரக்கூடிய அளவுக்கும் தேவையான தண்ணீர் நமக்கு கிடைச்சிரும்பா.
1: ஏக்கா நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு நாள் பைக்ல போகும்போது ஒரு தோப்புல பாத்திருந்தாக்கா, அங்க அங்க வந்து இந்த ஓசுகள் போட்டிருந்தாங்க, அதுதான் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் வந்து தண்ணி கொடுக்கறதா?
0: ஆமா தம்பி, அது ஓசு இல்லப்பா, அது வந்து சின்ன ஒரு பைப் லைன் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகக்கூடிய பைப்பா இருக்கும். அதன் மூலமா நம்ம ஒவ்வொரு செடிகளுக்கும் தேவையான அளவு அந்த தண்ணீர் வந்து மண்ணில விழுந்துட்டே இருக்கும். அந்த மண்ணின் மூலமா அந்த செடியோ மரமோ அதனுடைய வேர் மூலமா தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுக்கும்பா. இது வந்து நம்முடைய அரசு வழங்கக்கூடிய பாரத பிரதமரினுடைய நுண்ணீர் பாசனம் திட்டம் மூலமாட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணீர்ல அதிக விளைச்சல் பெறுவதற்கான ஒரு அருமையான வழி. அதுதான் ஒரு துளி நீரில் அதிக பயிர், பெர் டிராப்ஸ் மோர் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்களப்பா. அந்த இதுதான் இந்த திட்டம்ப்பா.
1: ஏக்கா இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம் மூலம் வந்து அந்த பயிருக்கு இவ்வளவு தண்ணி கொடுத்தான்னு பாக்கும்போது அதிக விளைச்சல் எப்படி கிடைக்க வாய்ப்பு இருக்கும்?
0: தம்பி, நீ ஓசு மூலமா தண்ணி அடிக்கும் போது பாத்தீங்கன்னா முழு தண்ணீரும் அந்த செடிக்கு போய் தேவையில்லாத தண்ணீர் வேஸ்டா வீணாதான் போகும். அடுத்த நாள் காலையில நீ வந்து உன்னுடைய தோட்டத்தை பார்க்கும்போது திரும்பவும் அந்த இடம் வந்து ட்ரையா இருந்த மாதிரியே தான் இருக்கும். ஆனா சொட்டு நீர் பாசனம் மூலமா நீ தண்ணீர் பாய்ச்சும் போது அந்த இடம் வந்து எப்பவுமே ஒரு ஈரத்தன்மையோட இருக்கும். அதன் மூலமா தேவையான தண்ணீரை மட்டும் அந்த செடி எடுத்துக்கிட்டு மீதம் தண்ணீரை மண்ணுல நனைஞ்சு இருக்கும்பா. அப்ப நம்மளுக்கு தேவையான டைம்ல அந்த தண்ணீர் வந்து அப்பப்ப அந்த வேர்கள் எடுக்கிறதுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கும்.
1: இக்க நான் வந்து இந்த ஓசு மூலம் அந்த தண்ணி அடிக்கும்போது அந்த பயிர்லன்னு பார்க்கும்போது அந்த தண்ணி தேங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம மீதி உள்ள தண்ணி வந்து வீணாக வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த வீணாக அந்த போன இடத்துலன்னு பார்க்கும்போது அதுல வந்து களைகள் முளைக்க வாய்ப்பு இருக்கும். இது நீங்க அந்த சொட்டு நீர் பாசனம் மூலம் வந்து நம்ம பயன்படுத்தாம அந்த பயிருக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் அந்த பயிருக்கு கிடைச்சிட்டே இருக்குன்னு கூட சொல்றீங்க.
0: ஆமா தம்பி.
2: இதுவரை பாரத பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் மண் பரிசோதனையின் அவசியம் குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நடமாடும் மண் பரிசோதனை நிலைய மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள்.
4: நம்ம நேரடியா போய் வந்துட்டு எப்படி மண் எடுக்கணும்னு சொல்லி தருவோம். அடுத்து வந்துட்டு மண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா அங்க வச்சே டெஸ்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நமக்கு. நுண்ணூட்ட சத்து தவிர்த்து மீது எல்லாமே அங்க வச்சே டெஸ்ட் பண்ணிடலாம். நுண்ணூட்ட சத்து மட்டும் நம்ம லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கொடுத்துருவோம். அதுலன்னா உடனுக்குடனே நாங்க ரிசல்ட் கொடுப்போம். இன்னைக்கு தராங்க அப்படின்னா இந்த லோக்கல்ல கரண்ட் கிடைக்கிற பட்சத்துல அன்னைக்கு சாயங்காலமே நம்மளால வந்து ரிசல்ட் கொடுத்துட முடியும். அதுல என்ன லாபம் விவசாயிக்கலாம் பக்கத்துல இருந்து நாங்க சொல்லி தருவோம். இந்த மண் இவ்வளவு கம்மியா இருக்கு, இந்த சத்து இவ்வளவு கம்மியா இருக்கு, நீங்க இந்த உரம் இப்படி போடணும், இந்த சமயத்துல போடணும் அப்படிங்கிற விஷயத்துல பக்கத்துல இருந்து நாங்க சொல்லி தருவோங்க.
3: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள்.
5: அமைப்பில் உதவி ரதி அருண்குமார். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: மகளை வணங்கிடுவோம் உண்ணும் பொருள்.

முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகுத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பிறகே இதுதொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ்

0: இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதிமாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தவேக அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாகவும் திரு தயாநிதிமாறன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அரிஹன், பூஜா, ரகு மற்றும் பழனிவேல் ரவிக்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மனஸ் தாம்னே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 8:05:10 திரைகானம்
2: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
3: நீங்களே ஆரம்பமாவது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. மண்ணிற்கு வந்த நிலவாக மனதோடு பேசிடும் தெய்வங்களாக, கண்ணோடு கொஞ்சிடும் தேவதைகளாக, கருத்தோடு கலந்து உறவாடும் செல்வங்கள்தான் குழந்தைகள். இவர்களிடம் கொட்டி கிடக்கும் திறமைகள் ஏராளம் ஏராளம். பாடல், கதை, கவிதைன்னு இன்னைக்கும் அசத்த காத்திருக்காங்க குழந்தைகளை. இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இணைப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி என சொல்லலாம் 890 325 70 39.

0: அறிவிப்பு வரும் முதல் பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்கன்னு இப்ப கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும் பட்டாம்பூச்சி, யார், எங்கிருந்து?
1: மேற்கு சூரபலத்துல இருந்து தனுஸ்ரீ பேசுறேன்.
0: தனுஸ்ரீ, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாடுங்க, கேக்கலாம்.
1: டாடி சிங்கா, டாடி சிங்கா, ஹியர் ஆர் யூ, ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம், ஹவ் டு யூ டூ, மம்மி சிங்கா, மம்மி சிங்கா, ஹியர் ஆர் யூ, ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம், ஹவ் டு யூ டூ, பிரதர் சிங்கா, பிரதர் சிங்கா, ஹியர் ஆர் யூ, ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம், ஹவ் டு யூ டூ, சிஸ்டர் சிங்கா, சிஸ்டர் சிங்கா, ஹியர் ஆர் யூ, ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம், ஹவ் டு யூ டூ.
0: தனுஸ்ரீ,
1: பேபி சிங்கர், பேபி சிங்கர், வேர் ஆர் யூ, ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம், ஹவ் டு யூ டூ.
0: சூப்பர், முடிஞ்சிச்சா பாட்டு பிள்ளைக்கு? தனுஸ்ரீ பிள்ளைக்கு தமிழ்ல பாட்டு தெரியுமா? வேற பாட்டு, தமிழ் பாட்டு தெரியுமா? தெரியுமா? அடுத்த முறை வரும்போது ஒரு அருமையான தமிழ் போட்ட பாட்டோட வரணும், சரியா? பங்கேற்றமைக்கு நன்றிமா தனுஸ்ரீ. நன்றி, நன்றி,
1: நன்றி,
0: நன்றி.
2: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம், நாகர்கோவில்.

0: எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: ஆடினா ஆஃபர் கே சின்னதுரைனா சூப்பர்
6: கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி,
7: நாகர்கோவில். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸில் 10th மற்றும் 12th தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட், ஆபரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன், மெடிக்கல் லெபோரேட்டரி டெக்னாலஜி போன்ற உயர்தர கல்வியை குறைந்த செலவில் பயின்று உடனடி வேலை வாய்ப்புடன் உறுதியான எதிர்காலத்தை உருவாக்குங்கள். ஸ்ரீனிவாசா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்ஸ், தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் அட்மிஷன்ஸ் 8903000805.
8: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்பொழுது நம் நாகர்கோவிலில். நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவமிக்க மருத்துவர்கள், அக்கறையுடன் கூடிய சிகிச்சை, அனைத்தும் ஒரே இடத்தில்.
9: அப்பல்லோ கிளினிக், வெட்டூர் நிமடம், நாகர்கோவில். 2330066.
10: கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சி யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
11: வணக்கம், என் பெயர் சக்தி.
10: எங்க இருந்துமா?
11: வில்லுக்குறி.
10: வில்லுக்குறியில இருந்து சக்தி, என்ன சொல்ல போறீங்கம்மா இன்னைக்கு?
11: பாடல்.
10: பாடுங்க கேக்கலாம்.
11: தானே நானே தன தன நீ நானே தானே நானே

இதே ஒன்று தமிழ்நாட்டோட இளையோருக்கு, இதே இணை என்று உண்டு தமிழ்நாட்டோட இளையோருக்கு, இதே இணை என்று உண்டு தானே நானே தன தானே நானே தானே நானே தானே நானே தானே நானே தன தனனே நானே நானே நானே இளையோரின் இது பாடு அரசியலையும் மாற்றுது மாற்றத்துக்கு காரணமே இந்த இலசுகளே தானே நானே.

0: நன்றி.
1: நன்றிமா. என்ன படிக்கிறீங்க நீங்க?
0: 8th ஸ்டாண்டர்ட்.
1: அருமை அருமை. படிச்ச பிள்ளைக்கு என்ன வாகனம்?
0: கலெக்டர்.
1: கலெக்டர். நிச்சயமா உங்களுடைய ஆசிரியரை பேரும் வாழ்த்துக்கள். பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி.

0: Corporation Amendment Bill 2026. The National Cooperative Development Corporation NCDC bill seeks to give loans and grants directly to cooperative societies. NCDC, a statutory organization under the Ministry of Cooperation, was established in 1963 under the National Cooperative Development Corporation Act 1962. NCDC's main activities include planning, promoting, and financing programs for the production, processing, marketing, storage, and export-import of agricultural produce, foodstuffs, and other notified commodities. The bill seeks to widen the institutional channels through which assistance may reach and strengthen the cooperative sector, while cooperative societies continue to remain the primary beneficiaries. According to the statement, statutory bodies, state governments, agencies, and other specialized entities are increasingly engaged in providing infrastructure, technology, processing, marketing, financial, and other services for the development of cooperatives. Among other changes, the bill proposes to expand the definition of foodstuff to include any other food item notified by the center. That's all in Parliament Review.
1: இதுவரை நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டோம்.
2: செந்தமிழ் சொல்லெடுத்து
3: பைந்தமிழ் பாட்டிசைத்து
2: பாங்குடன் பவனி வந்து
3: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
2: உங்கள் குமரிப்பண்பலை 101.
1: நெஞ்சோடு நீங்காத நேசமாய் நினைவோடு கலந்திட்ட வாசமாய் உங்களுடன் உறவாடி கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நீங்களே கேட்டு ரசிக்கவிருப்பது திரை இசை.

நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் தொடரி படத்திற்காக ஹரிச்சரண் ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் யுகபாரதியே.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101. பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

நேரம் இப்போது 8:38. நேர்களே, இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் ரஜினி முருகன் படத்திற்காக ஜிதின்ராஜ் மகாலட்சுமி ஐயர் பாடியது. பாடலுக்கு இசை டி இமான், வரிகள் யுகபாரதி.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.

நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரு இசை. நேர்ந்த போது 8:44. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் வாகை சூடவா படத்திற்காக சின்னை பாடியது. பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை ஜிப்ரான்.

0: தவாலையும் விளையாடி ஜெயிச்சா
1: பாசு நீங்க தான் மாசு. சனிக்கிழமை தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியப்பன் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நேரம் இப்போது 8:50. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் திருச்சிதம்பரம் படத்திற்காக தனுஷ் பாடியது. பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், வரிகள் தனுஷ்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: என்னதான்
1: இருக்கு?

நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை இரவு மணி 7:25 உழவர் உலகம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் செல்ல பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர். திரையிசையில் நிறைவாக வரும் பாடல் வாரிசு படத்திற்காக விஜய் MM மான்சி பாடியது. பாடலுக்கு இசை தமன் எஸ், வரிகள் விவேக்.

0: contribution to Viksit Bharat by 2047, national song Vande Mataram to be sung from the ramparts of Red Fort for the first time. Heavy rainfall forecast for Himachal Pradesh and East Rajasthan tomorrow. And FIH Hockey World Cup 2026 begins later this week with new format as quarterfinals are scrapped. India drawn in men's and women's pool D. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் விதம் குறித்து பேசிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு கணக்கெடுப்பாளருக்கும் கணக்கெடுப்பு பணிக்காக எத்தனை வீடுகள், எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட பகுதி ஒதுக்கப்படுகிறது சார்?
4: கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜாக நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க்லோடு அப்படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ரெண்டு கிரைட்டீரியா மீட் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் எதாக இருந்தால் ஹெட்மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்டலாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போறப்ப எந்தெந்த வீட்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவலில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டிலலாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறப்பயே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டிலலாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு, இந்த வீட்டிலலாம் இருக்கிறாங்க ஆனால் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற நபர் அங்கே இல்லை, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க. இந்த 30 பீரியட்ல முடிஞ்ச அளவுக்கு 200 வீடுகள்லையும் அவங்க தகவல் வந்து சேகரிக்கிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்லை ரொம்ப வந்து ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க வரவே இல்லை, அப்படிப்பட்ட வீடுகள் மட்டும் அது லாக்டு டேட்டா கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி அவங்க ரீச் அவுட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியுமே நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த பர்டிகுலர் டயத்தில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அவங்க லீவ் நாள்லையும் போகலாம், சாட்டர்டே சண்டே லீவ் நாள்லையும் போய்க்கலாம். அது அந்த கணக்கெடுப்பாளரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கே நம்ம விட்டுருக்குறோம். நீங்கள் உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டியில் இந்த 200 வீடுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை 30 கால நீங்கள் சேகரித்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம்.
3: அதாவது தகவல்களை சரியான முறையில் சேகரிக்கணும் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்றது. வாக்காளர் அடையாள அட்டையெல்லாம் வந்து அந்த பணியும் போது பார்த்தீங்கன்னா சார், பிஎல்ஓஸ் நம்பர் வந்து அவங்களுடைய இணையதளத்திலே இருக்கும். இப்போ நமக்கு வரக்கூடிய இந்த கணக்கெடுப்பாளரோட எண் வந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு போவாங்களா அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு, இல்லை அதற்கு வந்து பிரத்யேகமாக ஏதாவது இணையதளம் இருக்கா, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்?
4: அந்த மாதிரி ஒரு வசதி வந்து நம்ம சென்சஸ்ல ஏற்படுத்தி கொடுக்கல. இப்போ பிஎல்ஓனா பிஎல்ஓ வந்து அவங்க வீட்டுக்கும் வருவாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு பூத்துன்னு ஒன்று இருக்கும், அங்கே நம்மளை வர சொல்லுவாங்க, அங்கே அவங்க நம்ம போகலாம். பட் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அவங்க உட்காந்து பணியாற்றுற மாதிரி ஒரு பிளேஸ் இல்லை, இவங்க தான் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ரெண்டாவது, நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போனால் தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாம் காண்டாக்ட் பண்ணி நான் இருக்க மாட்டேன் சார், என்னோட கேள்வியெல்லாம் இப்போயே கேட்டுங்க, நான் ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து மெயினாக வீடு ரிலேட்டடான தகவல்கள்லாம் நம்ம சேகரிக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போய் அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி இவங்க அந்த விவரங்கள்லாம் சேகரித்தா தான் சரியாக இருக்குன்றதுனால மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. இவங்க மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம், கணக்கெடுப்பாளர் போகிறவங்க ஒருவேளை வந்துட்டு அவங்க வீட்டில் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் ஏதாவது மொபைல் இருக்கு அவங்கக்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கிக்கலாம். இல்லை வீட்டில் யாராவது வேறவங்க இருந்தாங்கன்னா இவங்க வாங்கிக்கிடுவாங்க, நான் வர்றேன்னு சொல்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவாங்க. அந்தளவுக்கு தான் வசதி இருக்குது.
3: இப்போது அரசு வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கணக்கெடுப்பு பணி அப்படின்னு தொடங்கும் போதே வந்து சொன்னது சரியான தகவல்களை மக்கள் வழங்கணும் அப்படின்றது தான் முதல் விஷயமாக வந்து சொல்கிறாங்க. இந்த சரியான தகவல்கள் வழங்குறது எந்த அளவுக்கு இந்த பணியை வந்து வெற்றிகரமாக நிறைவு பெற செய்யும் சார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதே சென்சஸ் ஆக்ட் 1948 மற்றும் சென்சஸ் ரூல்ஸ் 1990 இதை பேஸாக வச்சு தான் நம்ம இந்த கணக்கெடுப்பை நடத்துகிறோம். இந்த ஆக்ட்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு,

0: மக்களோட கடமை என்னன்னா, கணக்கெடுப்பாளர் அவங்களோட வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதை கொடுக்கலனா அதுக்கு வந்து வேறு வேறு இதுவும் மெசர்ஸும் இருக்கும். நம்ம வேண்டுகோள் விடுக்கிறதும் வந்து அதுதான், மக்கள் எந்த அளவுக்கு சரியான தகவல்களை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு திட்டமிடலுக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால மக்கள் இந்த கணக்கெடுப்பாளருக்கு வர்றப்ப மக்கள் வந்து எந்த ஒரு அச்சமும் இன்றி, ஒரு தயக்கமும் இன்றி அவங்க வந்து முழுமையான மற்றும் சரியான தகவல்களை வந்து கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த டேட்டாவும் செக்யூர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். அதை பற்றியும் என்ன தகவல்கள் வந்து கொடுக்குறாங்களோ, இது எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை வேறு எங்கேயுமே இதை வந்து பப்ளிஷ் நம்ம பண்ண போகிறதில்ல. இவங்க கொடுக்குற தகவல்கள் இப்போ வந்து டிஜிட்டல் மொபைல் ஆப்பில் தான் வர்றதுனால இவங்க சொல்லி ரெக்கார்ட் ஆனோடனே நேரடியாக அது செர்வரில் தான் போய் சேவ் ஆகுமே ஒழியோ வேறு எங்கேயுமே இந்த டேட்டாவை வந்து நம்ம பரிமாற போகிறதில்ல, எங்கேயுமே ஷேர் பண்ண போகிறதில்ல. அதனால் அந்த ஒரு ஹெசிடேஷனும் மக்களுக்கு தேவையில்லை. அவங்க சொல்கிறது அந்த கணக்கெடுப்பாளர் கூட அதை சேவ் பண்ண முடியாது, நேரடியாக சர்வருக்கு தான் போயிடும், அது எங்கேயுமே வந்து பப்ளிஷ் ஆகாது. லாஸ்ட்டாக நம்ம டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட டேபிளேஷன் ஃபார்மெட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, ஆண் பெண், இந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண போகிறோம். இண்டிவிஜுவலான பெனிஃபிட்ஸோ ஸ்கீம்ஸோ கூட வந்து இவங்க கொடுக்குற பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. அதனால மக்கள் நம்பி சரியான தகவல்களை வழங்கணும்னு நாங்களும் வேண்டுகோள் விடுக்கிறோம்.
1: நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் விடுத்த வேண்டுகோளை மக்கள் ஏற்று சரியான தகவல்களை வழங்குவாங்கன்னு நம்பலாம் சார். மேலும் இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு சார், இது நிறைய பேரோட சந்தேகம், என் வாயிலாக வந்து நான் கேட்குறேன். தனி வீடு இருந்தால் அங்கே போயிட்டு கணக்கெடுக்கிறது அப்படின்றது ஒரு வகை. ஆனால் இப்போது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரு நாலஞ்சு கொடுத்து நான் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி வீடுகள் வந்து இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் போகும்போது கணக்கெடுப்பாளருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? எப்படிலாம் அவங்க வந்து அதை எதிர்கொள்ளலாம் சார்?
0: இந்த கணக்கெடுப்புக்கு வந்து அந்த சென்சஸ் ஹவுஸ் நம்பர்னே தனியாக வந்து ஒரு அது கொஸ்டின்லேயும் இருக்குது, சென்சஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்னு. இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த ஒரு பில்டிங்லேயே வந்து நாலஞ்சு ஃபேமிலிஸ் இருக்கலாம். நம்ம அதுக்கு வந்து பேஸாக என்ன வச்சுருக்கோம்னா, அதில் எத்தனை கிச்சன் இருக்குது அப்படின்றத வச்சு தான். இப்போ ஒரு ஃபேமிலியில் அம்மா அப்பா அவங்க பசங்க ஈவன் அவங்க மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட எல்லாம் ஒன்றா வசிக்கலாம், ஒரே கிச்சனாக இருக்கும். அப்போ நம்ம அது ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதே இது வந்து இவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக வந்து அவங்க கிச்சன் வச்சுருக்கிறாங்க, தனியாக சமைச்சு இது பண்ணுறாங்கன்னா அவங்கள ரெண்டு ஃபேமிலியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். அதனால் ஒரு பில்டிங்லேயே எத்தனை கிச்சன் இருக்குது நம்ம கணக்கெடுப்பாளரோட வசதிக்காண்டி அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துங்க, எத்தனை கிச்சன் இருக்குது, அவங்க தனியாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா இல்லையா அப்படின்றத இதை வச்சு அவங்க செக் பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயுமே அந்த இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா அந்த ஃப்ளாட்டெல்லாம் இண்டிவிஜுவல் யூனிட்டாக தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும். இந்த டைம் வந்து நம்ம அவங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் மேப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம், முன்னாடி இந்த டெக்னாலஜிலாம் இல்லை. ஒரு ஏரியா அவங்களுக்கு 200 வீடுகள் இருக்கிற ஏரியா இருக்குன்னா அந்த பில்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்களால பார்த்துட முடியும். அதை வச்சு தான் பிளாக்கே கார் அவுட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் மொதல் ஒரு வாரம் வந்து அவங்க ஏரியாவை ஃபெமிலியரைஸ் ஆகிறதுக்காண்டி நம்ம அவங்களுக்கு ரவுண்ட்ஸும் போக சொல்லியிருக்கோம். அது அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கா, தனி இண்டிவிஜுவல் வீடுகளாக இருக்கா, நார்மலான சின்ன ஊர்களில் வந்து தனித்தனியான வீடுகள் தான் இருக்கும், இல்லாட்டி 1, 2, 3 மாடி இந்த மாதிரி தான் இருக்கும், சென்னை மாதிரி மாநகரங்களில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3-4 days வந்து நீங்கள் பை வாக் போய் அசஸ் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு வேளை நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுக்கு கைட்லைன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதை பிரிக்கிறது எப்படி அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். பேசிக்காக வந்து ஒரு பில்டிங்கில் எத்தனை கிச்சன் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் வசிக்கிறாங்க அப்படின்றத அசஸ் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக தான் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது.
1: நிச்சயமா சார், இன்னும் ஒரு 2-3 சந்தேகங்கள் இருக்கு சார். என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியாக இருப்பாங்க, ஒரு திருமண வயதில் அந்த வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து இருப்பாங்க, இன்னொரு 4-5 மாதத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கலாம், இல்லை அடுத்த ஆண்டு இந்த 2ம் கட்ட கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி கூட நடக்கலாம். அப்போது வந்து இவங்க திருமணம் நடந்த பிறகு அதை வந்து அப்டேட் பண்ணணுமா, இந்த மாதிரி நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நான் இந்த மாதிரி என்னோட ஃபேமிலியில் இருந்தேன், இப்போ நான் வந்து வேற ஒரு ஃபேமிலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சொல்லணுமா, அதற்கான ஏதாவது குவெஸ்சன்ஸ் இந்த மாதிரி இருக்கா?
0: இல்லை, அந்த மாதிரி நம்ம இந்த அட்ரஸ் ப்ரூஃப் ரிலேட்டடாக இல்லை அட்ரஸ் ரிலேட்டடாக நம்ம எங்கேயுமே கேள்விகளும் கேட்க போகிறதில்ல, அவங்ககிட்ட தகவலும் நம்ம சேகரிக்கிறது இல்லை. இந்த முதல் கட்டம் 2ம் கட்டத்தில் நம்ம ஒரு லைனில் சொல்லணும்னா, முதல் கட்டத்தில் நாட்டில் வந்து எத்தனை வீடுகள் இருக்குது ப்ளஸ் கட்டுமானங்கள் என்ன இருக்குது. நம்ம முதல் கட்டத்தில் வந்து வீடுகள் இருந்தால், மக்கள் வசிக்கக்கூடிய வீடுகள் இருந்தால் அவங்கக்கிட்ட முழுக்க முழுக்க இந்த 33 கேள்விகளையும் கேட்டு டேட்டா சேகரிக்கிறோம். இல்லை வீடுகள் அல்லாத கட்டடங்கள், ஸ்கூல்ஸ் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம், பிஜிஸ் ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அதில் பேசிக்கான சில விஷயங்கள் இதை மட்டும்தான் நம்ம கேட்குறோம். பொதுவாக வந்து எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வருது. 2ம் கட்டத்தில் வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம்னா, 1 March 2027 ஆண்டு இந்தியாவில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து அதான் ஒரு பேஸ்லைன் மாதிரி நம்ம வச்சுருக்கோம். அதனால் நம்ம இங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம், இந்த அட்ரஸ்

0: மாறிடுமோ அந்த மாதிரி மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் டேட்டா. அதனால இங்கே அவங்க கொடுத்துட்டாலே போதும், இந்தியா ஃபுல்லாகவே. ஆமாம், இன்னொன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா போதும், ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கொடுக்கலாம். இப்போ இந்த டயத்தில் வந்து நான் சென்னையில் இருக்கிறேன், அடுத்து நான் மதுரைக்கு போயிடுறேன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டு அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
1: நிச்சயமா சார். இன்னொரு கேள்வியும் இருக்கு சார், என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு அவங்க சொந்த ஊர்ல வீடு இருக்கும், அதே மாதிரி வேற ஒரு இடத்துல பணி நிமித்தமா வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அங்கேயும் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். இப்போ அவங்க அட்ரஸ் கொடுக்கும் போது பெர்மனன்ட் அட்ரஸ் எனக்கு இதுதான் அப்படின்றத இதுல மென்ஷன் பண்ணணுமா சார்?
0: இல்லை, நம்ம அட்ரஸ்ன்னு சொல்லி பெர்மனன்ட் அட்ரஸ் டெம்பரரி அட்ரஸ் அந்த மாதிரி நம்ம கேட்கறது இல்லை. இப்போ அவங்க சொந்த வீட்டில், சொந்த வீடு ஒரு ஊரில் இருக்குன்னா, அந்த வீட்டில் யாராவது வசிக்கிறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு போகிறப்ப அவங்க வந்து அவங்களோட சொந்த வீடா இல்லை ரெண்டட் ஹவுஸா வாடகைக்கு இருக்காங்களான் நம்ம கேட்குறோம். கேட்டதுக்கப்புறம் அந்த வீடுகளை பற்றின கேள்விகள் தான் இருக்கும்போது அவங்க என்ன தகவல் சொல்கிறாங்களோ அதை நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அவங்க வந்து பணி நியமித்தமாக வேறு இடத்துல இருந்தாங்கன்னா அந்த வீடை பற்றின நம்ம டீட்டெயில்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து இது உங்களோட சொந்த வீடா இல்லை வாடகை வீடா நம்ம கேட்போம். அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கேட்க போகிறோம். வேறு இதில் வந்து நம்ம எதுவும் கேட்க போகிறதில்ல. ஒருவேளை அவங்க வீடு காலியாக இருந்தால் அதை வந்து காலியாக இருக்குன்னு நம்ம போட்டுருவோம்.
1: அப்போ காலியாக இருக்கிற வீடுகளுடைய கணக்கெடுப்பும் இதில் இருக்குது.
0: இல்லை, காலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்தரான டீட்டெயில்ஸே வராதுல்ல. அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா அது வந்து வீடு காலியாக இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த காலியாக இருக்குன்னு மார்க் பண்ணிடுவாங்க அந்த வீட்டை.
1: நிச்சயமா சார். ஏன் கேட்டேன்னா, இப்போ ரெண்டு வீடு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வீடுமே அவங்களுக்கான கணக்கில் வந்துருமா அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி.
0: ஆமாம், அவங்க நாலு வீடு இருக்குல்ல, அஞ்சு வீடு இருக்குன்னே வச்சுக்கலாமே. ஆனால் அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் இவருக்கு அஞ்சு வீடு இருக்குது அப்படின்ற தகவல்லாம் இதில் வராது. அந்த வீட்டில் அப்போ அந்த நேரத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த வீடு ரிலேட்டடான தகவல்களை வந்து சேகரிச்சிருப்பாங்க. அவர் தான் ஹவுஸ் ஓனராக இல்லை ரெண்டடுக்கு இருக்கிறாரான்னு கேட்டிருப்பாங்க. யாருமே இல்லை, இவர் மூணு வீடு வச்சுருக்காரு, ஒரு வீட்டில் அவர் இருக்கார், ஒரு வீடு வாடகைக்கிட்டு இருக்கார், ஒரு வீடு காலியாக இருக்குன்னா டீட்டெயில் சொல்கிறதுக்கு அவர் இருந்தால் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், இல்லாட்டி அந்த வீடு காலின்னு தான் இருக்கும். ஓனர்ஷிப் வந்து இதில் ரிஜிஸ்டர் ஆகாது, எங்கேயுமே வராது. ஓனர்ஷிப் ரிலேட்டடான
1: நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதுலேருந்து இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ பெருசு, இதற்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த சீரிய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நல்லாவே புரியுது சார். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: நான் இதில் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க என்ன தகவல்கள் வந்து சேகரிக்கிறாங்களோ அது ஃபுல்லாகவே செக்யூர்டு, அது ஆக்ட்லேயே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இத்தனை வீடு இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, எனக்கு கார் வந்து நான் கொடுத்துருக்கேன் கார் இருக்குன்னு வெளியில் தெரிஞ்சிருமோ, அதையும் வந்து அவங்க நினைக்க தேவையில்லை. ரெண்டாவது, இவங்க கொடுக்குற அந்த தகவல்களை தான் வச்சு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஸ்கீமுன்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து வரைமுறையெல்லாம் வகுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறது இல்லை. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அச்சமும் இன்றி சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து கொடுத்து அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: நிச்சயமா சார். நாட்டு மக்களுடைய நலனுக்காக அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாக கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த நீங்க உங்களுடைய தகவல்கள் வாயிலா வந்து சொல்லியிருக்கீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஏன் அவசியம், அதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.
0: நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 9:30.

நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கவிருப்பது திரு இசை. நிகழ்ச்சியில் முதலில் வரும் பாடல் தேன் சிந்து தேவானம் படத்திற்காக கே ஜே எஸ் தாஸ் பாடியது. பாடலுக்கு வரிகள் வாலி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

நேரம் இப்போது 9:36. நேர்களை காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உறவாடிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஊருக்கு உழைப்பவன் படத்திற்காக KJS தாஸ் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், வரிகள் முத்துலிங்கம்.

0: ஏட்டையா? என்ன கேஸ் ஏட்டையா?
1: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
2: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்திய இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
3: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
5: நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள். இதில் பிலாக்கோடு என் விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்க மறவாதீர். நீங்களே இரவின் இனிமையில் நம் இதயங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசையே. நேரம் இப்போது 9:41. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் ஒரு கைதியின் டைரி படத்திற்காக உன்னிமேனன் உமாரமணன் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஆ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.

நீர்களே குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் ஒரு ஓடை நதியாகிறது படத்திற்காக கிருஷ்ணச்சந்திரன் பி எஸ் சசிரேகா குழுவினர் பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

நேரம் இப்போது 9:51. நேர்களே, குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் கீதாஞ்சலி படத்திற்காக இளையராஜா சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: பூமியில்
1: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
0: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நீர்களே இதுவரை திரைசை கேட்டு மகிழ்ந்தோம். நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேரம் கேட்கலாம். இன்று இரவு மணி 10:20க்கு நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும்.

நீஹே இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற கேள்வி நேரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். எப்போதும் இணைந்திருங்கள். இது நம்ம குமரி பண்பலை 101.

0: நலமா இருக்க மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு குரல்ல தெரியுது உற்சாகம் இல்லையா?
0: உற்சாகமா இருக்க மேடம்.
1: நிச்சயமா பேச்சிலே தெரியுது. அப்படி அதே சந்தோஷத்தோட அப்படியே பாட்டுல கேட்டுடலாம், பாடலை
0: கேட்டுடலாம்.
1: கேட்டுடலாமா? நன்றிமா, நன்றிமா,
0: நன்றி மேடம்,
1: நன்றிமா.

0: இப்ப நம்ம சிவா நர்சிங் காலேஜ்ல பிஎஸ்சி நர்சிங் அண்ட் ஜிஎன்எம் கான அட்மிஷன் நடக்குது.
1: சொந்த மருத்துவமனையிலேயே நேரடி பயிற்சியும் தராங்க.
0: சிவா நர்சிங் காலேஜ், குரூப் ஆஃப் சிவா ஹாஸ்பிடல்ஸ், திருநெல்வேலி. கால் 7520-12356.
2: நேரம் இப்போது 10:25. இரவின் அமைதிக்கு இசை சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுடலாமா? வணக்கம்.

0: வணக்கம் ஐயா, பேசுறீங்கய்யா?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆமா,
0: நலம் விசாரிக்கும் சகோதரர் யார், எங்க இருந்து?
1: நான் தெக்கந்திரவளையில இருந்து சுயம்பு.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: பாக்கியலட்சுமி படத்துல இருந்து
0: பாக்கியலட்சுமி படத்துல இருந்து
1: மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி.
0: ஆஹா, பாடலை சொல்ல வருவீங்க அப்படின்னா பாட்டாவே பாடிட்டீங்க. பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி.
1: ஓகே,
0: நன்றி நன்றி.

0: நாகர்கோவில்
1: நேர்வு இப்போது 10:31. நேர்லே பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சியை மெருகூட்ட வரும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
2: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், நீங்க நலமா இருக்கீங்களா? நலம் விசாரிப்பது யார்?
2: நலமாக இருக்கிறேன், பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
1: சொல்லுங்க, என்ன படம் வேணும்?
2: படம் சபாஸ் அதுல டிஎம்எஸ் ஐயா
1: பாடின
2: பேசுதடி எந்த சிந்தை மயங்குதடி என்கிற பாடல் வேணும்.
1: நிச்சயமா உங்களுக்கு உங்கள் நினைவுகளை மயக்கும் அந்த அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15

0: இணைந்திருக்கு.
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
0: பக்தி மாலை
1: உள்ளம் முறியிடுவோம்,
0: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: இனிய இசையால் நாளை சிறப்பாக்கிக் கொண்டிருப்பது நம்ம குமரி பண்பலை 101. நேர்மிப்போது 10:36 நீர்களே நிலாமுற்றத்தில் இணைந்துள்ளோம். இணைப்பில் வரும் அடுத்த அன்பு நேயர் யார், எங்கிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரிக்கு. உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புது குடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
2: உற்சாகமான வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
3: ஆமா, தங்க சுரங்கம். இந்த திரைப்படத்துல இருந்து TMS ஐயா பாடின ஒரு சூப்பர் ஹிட் பாடல்மா. பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணுமானும் வாழும் வாழ்க்கை இனியது, எந்நாட்டிலேயும் புண்ணீரும் விளையாடுது, மூன்று தமிழ் தோன்றிய இடம் எங்கள் நாடு. அப்படி ஒரு இனிமையான பாடல் இந்த இரவு நேரத்தில் நேரத்தாண்டி எனக்கு அமைந்தாங்க.
2: நிச்சயமா உங்களுக்காக அந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. பாடலை கேட்கலாம்.
3: நன்றி.

நேரம் இப்போது 10:40. நேர்களே, நினைவை நினைக்கும் பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த அன்பனே யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கய்யா?
1: நான் மணிகண்டன். செட்டியார் மடம்.
0: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: எனக்கு அவள் ஒரு தொடர் கதை படத்துல இருந்து ஏசாஸ் பாடிய பாடல்,
0: நன்றி
1: மேடம். நன்றி
0: நன்றி ஐயா, நன்றி நன்றி.

0: பயன்படுத்துகின்றோம் நேயர்களே. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பக்கவாதம் என்றால் என்ன என்று விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் நரம்பியல் துறை உதவி மருத்துவர் கல்பனா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். கனவுகளுக்கும் காதலுக்கும் இசையே துணை. இரவு முழுவதும் இனிமை சேர்க்கும் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி பண்பலை 101 நிலாமுற்றம். சின்ன சின்ன நினைவுகளை கிளறும் இனிய பாடல்கள். தொடர்ந்து அந்த வரிசையில் அடுத்த பாடலை கேட்க வரும் அன்பு நேயர் யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: அன்பான இரவு வணக்கம் சொல்லும் அன்பு நேயர் யார், எங்கிருந்து?
1: நான் தக்கிலிருந்து ஹமான் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கேன்யா. சொல்லுங்க, என்ன பாடல்?

0: இன்னைக்கு நிகழ்ச்சியில
1: படம் வந்து கலங்கரை விளக்கம். அந்த படத்துல இருந்து பொன்னெழில் பூத்தது புதுவானில் இந்த பாடலை இந்த இரவு நேரத்தில்
0: நிச்சயமா எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி.

0: நேரம் இப்போது 10:52. என்ன பறவைகள் எங்கோ சிறகடிக்க உங்கள் இதயத்தோடு பேசும் பாடல்களை தந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம். நீங்க விருப்ப நேரலை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு மெருகூட்ட வரும் அடுத்த அன்பனே இதை யாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு? நிச்சயமா உங்களுக்கு அந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.

நேரம் இப்போது 10:56 நேர்களே. காற்றோடும் காதோடும் நம் நெஞ்சோடும் நினைவோடும் உருவாடி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில்

0: நம்மோடு இணையும் அடுத்த அன்பு நேயர் யாருன்னு கேட்டுடலாமா? வணக்கம். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் வந்து பணம் பாட்டு வந்து
0: ஏங்குகிறாள் துணையே, நீ அந்த பாடல் இல்லையா?
1: ஆமாம்,
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: நன்றி.
0: நன்றி.

0: இதுவரை நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: கண்ணி உன்னை கண்டதாலோ தன்னை எண்ணிக்கொண்டதாலோ.
0: இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று இதுவரை பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜேம்ஸ். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் உரையாடி மகிழ்வுடன் விடைபெறும் அன்பு தோழினான் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேர்களே, இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5:54 வரை நிலைய ஒலிபரப்பி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலிபரப்பு இராது. இனி மனசு மயங்கும் திரைசி கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை,

0: 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் புதிய ராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி. மனதுக்குள் போராட்டம் வந்ததால் கண்களில் நீரோட்டம் பெருகுகிறதோ, பூந்தோட்டம் வாடுகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் பழனி பாரதி இயற்றி சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடியது. மன்னவனின் வருகையை எதிர்பார்த்தால் மனம் மயங்கும் தானே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் நா காமராசன், இசை இளையராஜா. மல்லிகையின் வாசம் மனதை மயக்க, மன்னவனின் நேசம் மங்கையை மயக்கும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து. புலமைப்பித்தன் இயற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. சங்கத்தமிழில் சிந்தனை செய்து மனத்துக்குள் உன்னை வைத்து கவி வடித்தேன், அது நமக்கானது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் காளிதாசன் இயற்றி மனோ சித்ரா பாடியது. இதயத்தின் வாசல் உனக்காக காத்திருக்கிறது, உன் காலடி தடத்தை எதிர்பார்த்து.

0: என்ன திட்ட?
1: உனக்கு பாட்டு தானே வேணும். டேய் பட்டாசு,
0: இப்ப பாரு பட்டையை கிளப்புறேன்.
2: ஹாய் வா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் புலமைப்பித்தன் இயற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நேசம் பிறந்தது உன்மேல், பாசமும் பிறந்தது, எல்லாம் எப்போதும் வேஷமல்ல, எல்லாம் உண்மைதான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து. காமக்கோட்டியை நேற்றி இளையராஜா இசையமைத்து அருண்மொழி சொர்ணலதா பாடியது. மங்கையின் வாசத்தை கடன் வாங்கியதோ மல்லிகை, மனதை மயக்குகிறதே.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனி ராஜ், சாந்தி ரமேஷ், சுண்ணாம்புக்குளம் செந்தில்குமரன், பாப்பாப்பட்டி வெங்கடேசன், ஹேமலதா, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தேனி ஹரிராம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், தியாகராய நகர் ரங்கராஜன், வீரராகவன் மாதவரம், முரளிதரன் விழுப்புரம், பொன்னேரி கலில் அகமத், செந்தில்நாதன் கும்பகோணம், செல்வராஜ் நாமக்கல். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணச்சந்தர், சொர்ணலதா குழுவினர் பாடியது. பழனி பாரதி இயற்றிய பாடலுக்கு இசை சிற்பி

நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிவேல்மணி. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.